ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 18 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் ஜனரஞ்சனி.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 10, இனியவை குறள். குறள் எண் 9. குறள்: இன்சொல் இனித்தீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. பொருள்: இனிய சொல் இனிமை பயப்பதை பார்த்த பிறகும் ஒருவன் ஏந்தான் வன்சொல் பேசுகிறானோ. குறளும் பொருளும் மீண்டும். குறள்: இன்சொல் இனித்தீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. பொருள்: இனிய சொல் இனிமை பயப்பதை பார்த்த பிறகும் ஒருவன் ஏந்தான் வன்சொல் பேசுகிறானோ. குறளமுதம் கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. எல்நினோ விளைவால் வெப்ப அலைகள் பாதிப்படைந்த நாடுகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. தோலின் முக்கியத்துவம் குறித்த பொதுவான தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள். நேர் 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து பிளே கிரவுண்ட் விளையாட்டு தகவல்கள் தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம். 8 மணிக்கு தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் ஈரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 திரைகாணம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு, மனதை காப்பது மௌனமா மனம் திறந்து பேசுவதா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் படம் 3. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 இந்திய அரசின்

வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் எஸ் பார்த்திபன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைக்காணம். 10 மணிக்கு அகில பாரதேச நிகழ்ச்சி அர்ச்சனா ஜி உபாத்யாய் அவர்களின் பாட்டு. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: Meanwhile, in Assam, BJP candidate Devashish Sharma won the Nagaon Lok Sabha by-election, defeating his nearest rival, All India United Democratic Front chief Badruddin Ajmal, by over 1,42,000 votes. Congress candidate Sibomani Bora finished third. In men's cricket, West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi last night, levelling the 5-match series to 1-1. Chasing a target of 250 runs, West Indies overhauled the score, posting 250 runs for the loss of 4 wickets in 18.3 overs, winning the match with 9 balls to spare. Captain Shai Hope led from the front with a magnificent 102 of 45 balls, while Sherfain Rutherford's 84 of 37 set the chase alight. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: நம்பி அகப்பொருள். இந்நூல் நார்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரது சமயம் சமணம். சோழ நாட்டில் வாழ்ந்தவர். ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி முதலான கவிகளை பாடுவதில் வல்லவர். நம்பி அகப்பொருள் ஒரு சார்பு நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் கொண்டது. இதில் 252 நூற்பாக்கள் உள்ளன மற்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்நூலுக்கு இலக்கியமாக தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழி புலவர் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 3 இயல்கள் மற்றும் 33 பிரிவுகள் உடையது. மொத்தம் 425 பாடல்கள் உள்ளன. மாறை நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது. இதில் கைக்கிளை உடையதை ஒருதலை காமம் என்பர், 5 தினை உடையதை அன்புடை காமம் என்பர். பெருந்தினை என்பது பொருந்தா காமமாகும். 5 தினைக்கும் உரிய பொருள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். இயற்கை புணர்ச்சியின் இலக்கணம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்பாராமல் சந்திப்பது இயற்கை புணர்ச்சி ஆகும். இதனை தெய்வ புணர்ச்சி என்பர். பிரிவின் வகையாக ஒருவழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் வயில் பிரிவதாகும். இடந்தலைப்பாடு என்பது தலைவியை முதல் நாள் சந்தித்த இடத்தில் உதவி செய்த தெய்வம் மீண்டும் அதே தெய்வம் உதவும் என எண்ணி வந்து அவளை சந்தித்து மகிழ்வதாகும். தலைவி தன் எண்ணங்களை நேரடியாக அன்னையிடம் கூறாமல் அல்லது வீட்டில் உள்ள மற்ற பெரியவரிடமோ முறையிடக்கூடாது. தன் தோழியிடம் மட்டுமே வெளிப்படுத்துவாள். தோழி செவிலித்தாயிடமும், செவிலித்தாய் நற்றாயிடமும், நற்றாய் இல்லத்தில் உள்ளோரிடமும் முறையிடுவர். இதனை அறத்துடன் நிற்றல் என்பர். அடுத்து உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி இருவரும் அயலார் அறியாவண்ணம் ஊரை விட்டு ஓடிப்போதலை குறிக்கும். காலப்போக்கில் இதனை ஊடுகாலி என்பர். கற்பில் பரத்தியல் பிரிவாகிய ஊடல் கொள்ளும் தலைவியை ஊடல் தீர்க்கும் வாயில்களாக பாணன் முதலானோர் அடங்குவர். அகப்பொருள் மரபாக கைக்கிளை, 5 தினை, பெருந்தினை கொள்ளப்படும். களவழுக்கத்தின் கைக்கிளை மற்றும் இயற்கை புணர்ச்சி மற்றும் வன்முறையில் பிரிவு, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், வரைவு கடாதல், ஒருவழிதனத்தல், வரைவு இடைமறித்து ஒரு பொருள் உயிர் பிரிதல் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன. கற்பொழுக்கத்தில் இல்வாழ்க்கை, கற்பிற்பிரிவு, ஊடலுக்கு உரிய கிளவிகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. நம்பி அகப்பொருளுக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெறும் அகத்தினியல், களவியல், கற்பியல் போன்றவை மூல நூல்களாகும். புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் என்றால் பகிர்ந்து கொள்ள இயலாதது என்பர். நம்பி அகப்பொருள் விரிவாகவும் எளிமையாகவும் இனிமையும் நிறைந்தது. அக்கால வாழ்வியலை தெல்ல தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைக்க வல்லது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எண்வகை மனங்களில் 5வது மனமாக கொள்ளப்படும் கந்தர்வம் என்பதோடு தொடர்புடையது. இதனை யாழோர் கூட்டம் என்பர். அதாவது ஒத்த தலைவனும்

0: ஒத்த தலைவியும் கூடுதலும் அடுதலும் இன்றி தாமே இயற்கை வழியில் தெய்வ சங்கல்பத்தால் நிகழும் சந்திப்பு மற்றும் புணர்ச்சியை குறித்து நிற்பதாகும். இதில் ஒத்த என்றால் வயது, மனது, உடல்நிலை மற்றும் பிறவை அனைத்தும் இருவருக்கும் ஒத்து இருத்தலை குறித்து நிற்பதாகும். இயற்கை வழி என்றால் எதிர்பாராமல் சந்திக்கும் தெய்வ செயலாகும். இதில் தலைவன் தலைவி ஒருபோதும் சுட்டக்கூடாது. அப்படி சுட்டினால் அது புறமாகிவிடும். அதாவது அகம் பொதுவானது. தொல்காப்பியர் மக்கள் முதலிய அகனைந்தினியும் சுட்டி ஒருவர் பெயர் கொலைப்பெறார் என்பதன் மூலம் இதன் இலக்கணம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 6:15. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் அது. இன்றைய அருளிசையை கேட்கும் முன் ஒரு சிறப்பு சிந்தனை. வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருப்பது பணமோ பதவியோ அல்ல, மிகவும் முக்கியமாக இறை நம்பிக்கை. நம்மை பல நேரங்களில் மிகவும் தாங்கி நிற்கும் அந்த இறை நம்பிக்கை. இறைவனை வழிபடுவது என்பது நமக்கு பிரச்சனைகள் வராது என்று நம்புவது மட்டுமல்ல, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும் என நம்புவதே பிரார்த்தனை. வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக இருந்தாலும் நம்பிக்கை என்னும் கதவு மனதில் திறந்து வைத்தால்தான் வாழ்க்கை வாழ்வது மிகவும் எளிது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ஒலித்த அந்த பாடலை பாடியது சுஜாதா. நேரம் இப்போது 6:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கேரட்டில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது எக்டேருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு எக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்போரியோ சிலியம் லிலாச்சினம் 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45-60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோ தலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலை புலியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பராக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேயர்களின் நினைவிற்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், நீலகிரி மின் பகிர்மான வட்டம், ஊட்டி, கூடலூர் மற்றும் குன்னூர் கோட்டம் பொதுமக்களின் கவனத்திற்கு சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாம். 14/10/2026 ஊட்டி, காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இடம் TNEB வளாகம், ஊட்டி பேருந்து நிலையம் அருகில். 15/10/2026 கூடலூர், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இடம் நாடார் கல்யாண மண்டபம், கூடலூர். 16/10/2026 குன்னூர், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இடம் ஆண்டனிஸ் பள்ளி வளாகம், சிம்ஸ் பார்க், குன்னூர்.

சோலார் அமைப்பது பதிவு செய்வது, வங்கி கடன் பெறுவது, அரசு திட்டங்கள் மானியங்கள், பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம். சோலார் அமைப்பதற்கு கிடைக்கும் மானியங்கள்: 1 கிலோவாட் மத்திய அரசு மானியம் 30,000, தமிழ்நாடு அரசு மானியம் 5,000, மொத்தம் 35,000. 2 கிலோவாட் மத்திய அரசு மானியம் 60,000, தமிழ்நாடு அரசு மானியம் 10,000, மொத்தம் 70,000. 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் மத்திய அரசு மானியம் 78,000, தமிழ்நாடு அரசு மானியம் 22,000, மொத்தம் 1,00,000 வரை. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், நீலகிரி மின் பகிர்மான வட்டம். நன்றி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை ஆற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம், ரஜினகர், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தொண்டர்களின் அயராத பணி காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு நாட்டு மக்களின் நலன்களுக்கு மேலும் வலுவாக செயல்பட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்களின் நம்பகமான ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று கூறினார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 60% அதிகம் என்றும், சாதனை அளவாக 38,424 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு 55% என்றும், அதற்கு நிகராக தனியார் துறையினரும் பங்காற்றியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற பல் மருத்துவம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் 400,000 பல் மருத்துவர்கள் உள்ள போதிலும் கோடிக்கணக்கான மக்களின் சுகாதார சேவையை நிறைவு செய்ய இந்த எண்ணிக்கை போதாது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சி என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதையும் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்களுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகள் கிடைத்தாலும் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு பல், கண் உட்பட பல்வேறு உறுப்புகளுக்கான சிகிச்சைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், இளம் மருத்துவ மாணவர்கள் ஊரகப் பகுதிகளில் பணியாற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளுக்கு உயிர் நாடியாக உள்ளது என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமும் வேளாண் பொருளாதாரமும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.

0: அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் ரயில் நிலையம் 36 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் அறிவித்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் உட்பட நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 12 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய மேம்பாட்டு பணிகள் 36 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது இந்த ரயில் நிலையம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள், மின்தூக்கி, நடைமேடைகளுக்கு பயணிகள் சென்று வர இரும்பு பாலம், ரயில் வருவதை அறிவிக்கும் டிஜிட்டல் பலகை, நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் கழிவறை வசதிகள், விருந்தினர்கள் பயணிகள் அறைகள், பயணச்சீட்டு வழங்கும் மையம், உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், இரவில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக அரசு, தனியார் பேருந்துகள், உணவகங்கள் ஆகிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். நாமக்கல் அமிர்த பாரத ரயில் நிலையத்திலிருந்து எஸ் கண்ணன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: முன்னாடி வந்து அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நாமக்கல் ரயில் நிலையத்துல. இப்ப வந்து அமிர்த் பாரத் திட்டம் மூலமா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணு பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷெல்டர் போட்டிருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க நாமக்கல் ரயில் நிலையத்துல அப்படின்னா எங்க போகணுங்கிறதுக்கான ப்ராப்பர் சைன் போர்டு இப்ப எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அங்க போய் நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோச் கடை அங்க வந்துருது, மக்கள் வந்து ஈஸியா ஏற முடியுது. எங்களை மாதிரி அடிக்கடி டிராவல் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு.
0: மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு வயலுக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின் வாரியத்தின் அலட்சியம் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணைகள் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு வேக வைத்த முட்டைகளை வழங்கி பேசிய அவர், ஊட்டச்சத்து நிறைந்த முட்டையின் தனிநபர் நுகர்வு ஆண்டுக்கு சராசரியாக 70 முதல் 80 என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும் தற்போது 110 அது உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் தமிழக கோழிப்பண்ணைகள் நாட்டுக்கு முன்மாதிரியாக உள்ளதாகவும் ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பை வழங்குவதாகவும் திரு சிங்கராஜ் தெரிவித்தார். துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இம்மாதம் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் ஷாலிமர் ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது. இருவரிச் செய்திகள். டீசல் விநியோகம் தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா சற்று தளர்த்திக் கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பஞ்சாபில் தயாரிக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் மதுரா நகுதா வழித்தடத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர்

பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை
1: எல்நினோ விளைவால் வெப்ப அலைகளால் பாதிப்படைந்த நாடுகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் குடலூர் பகுதியைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜே பரத் அவர்கள்.
2: எல்நினோவின் மையப்பகுதியாக விளங்கும் மத்திய கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பகுதி முழுவதும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை ஏற்கனவே சராசரியை விடவும் அதிகமாக உள்ளது. இது எல்நினோவின் முக்கிய அறிகுறிகளில் ஒன்றாகும். மேலும் அது தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. மத்திய கிழக்கு பூமத்திய ரேகை பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மாறுபாடுகளை அளவிடும் பரவலாக பயன்படுத்தப்படும் நினோ 3.4 குறியீடானது மே ஜூலை 2026 ஆண்டு காலகட்டத்தில் இயல்பை விட சராசரியாக 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் ஜூலையில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருந்து குறிப்பிடத்தக்க அளவில் வலுப்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியும் இடையில் வாராந்திர மதிப்புகள் சராசரியை விட ஏறக்குறைய 2.2 டிகிரி முதல் 2.6 டிகிரி செல்சியஸ் வரை மேலும் அதிகரித்து இந்த நிலை தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதை சுட்டிக்காட்டுகின்றன. கடலின் மேற்பரப்பிற்கு கீழே இன்னும் அசாதாரணமான வெப்பம் நிலவுகிறது. சில பகுதிகளில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கடலின் மேற்பரப்பிற்கு கீழுள்ள வெப்பநிலை சராசரியை விட 8 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக கடலின் மேற்பரப்பு மற்றும் ஆழ்கடல் நிலைமைகள் எல்நினோ நிலைமைகள் தொடர்வதற்கு வரும் மாதங்களில் அது மேலும் வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கும் வலுவான ஆதரவை வழங்குகின்றன என்று அவர்களின் அறிக்கை கூறுகிறது. மிகவும் வலுவான எல்நினோவின் தாக்கங்கள் எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியாக இருக்காது என்று ஆய்வறிஞர்கள் கூறுகின்றனர். எல்நினோ மற்றும் லானினோ ஆகியவை உலகளாவிய காலநிலை அமைப்பின் மீது இயற்கையாக நிகழும் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்கங்களில் அடங்கும். மிகவும் வலுவான ஒரு நிகழ்வானது உலகின் பல பகுதிகளில் மழைப்பொழிவு வெப்பநிலை வளிமண்டல சுழற்சியில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறை அதிகரிக்கிறது. இருப்பினும் ஒரு எல்நினோ நிகழ்வின் வலிமை மட்டுமே எந்த ஒரு தனிப்பட்ட நாட்டிலோ அல்லது பிராந்தியத்திலோ அதன் தாக்கங்களை எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை தீர்மானிப்பதில்லை. இதன் விளைவுகள் இடம் மற்றும் பருவத்தை பொறுத்து மாறுபடும். மேலும் இந்திய மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களில் நிலவும் சூழல்கள் உள்ளிட்ட பிற காலநிலை காரணிகளாலும் இவை மாற்றியமைக்கப்படலாம். உலக வானிலை ஆய்வு மையம் ஒரு துணை உலகளாவிய பருவகால காலநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது எல்நினோ மற்றும் பிற முக்கிய காலநிலை காரணிகள் பற்றிய தகவல்களை ஒன்றிணைத்து எதிர்பார்க்கப்படும் நிலைமைகள் குறித்த மேலும் செம்மையான ஒரு சித்திரத்தை வழங்க உள்ளது. 2026 முதல் 2027 எல்நினோவின் முன்னறிவிப்பு வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த தீவிரத்தை கொண்டுள்ளது. இது குறைந்தது 1000 ஆண்டுகளில் மிகப்பெரிய எல்நினோவாக இருக்கும் என்று உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. பேச்சு வழக்கில் சூப்பர் எல்நினோ என்று குறிப்பிடப்படும் இதை அறிவியல் ரீதியாக குறிப்பிட வலுவான மற்றும் மிகவும் வலுவான உயர்வு நவீர்ச்சிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. காட்ஸினா எல்நினோ என்ற சொல் 2015 நாசா விஞ்ஞானி பில் ஸ்பார்செட் என்பவரால் வரலாற்று சிறப்புமிக்க 1997-98 எல்நினோ தொடர்பாக உருவாக்கப்பட்டது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் காலநிலை கூற்றின்படி ஒரு பலவீனமான லானினோ நிகழ்வு 2026 ஆண்டின் தொடக்கத்தில் நடுநிலையாக உருவானது. ஆனால் மே மாதத்திற்குள் எல்நினோவாக வேகமாக மாறி வருகிறது. அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் மே மாத இறுதியில் செய்த கணினி மாதிரியானது பசிபிக் சூறாவளி பருவத்தின் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான உச்சகட்டத்திற்குள் எல்நினோ நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 எல்நினோவின் முன்னறிவிப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீவிரத்தை கொண்டுள்ளது. இது குறைந்தது 1000 ஆண்டுகளில் மிகப்பெரிய எல்நினோவாக இருக்கும் என்று உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது.

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை
1: எல்நினோ விளைவால் வெப்ப அலைகளால் பாதிப்படைந்த நாடுகள் குறித்து தகவல்களை வழங்கினார் குடலூர் பகுதியைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜெ பரத் அவர்கள்.

0: நேரம் இப்போது 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
5: அடுத்தது இந்த 5 ராஜ உறுப்புகளையும் நாம் பார்த்தோம். இன்னும் மொத்தம் 14 வகையான ராஜ உறுப்புகள் என்று நான் சொன்னேன். இப்போ முக்கியமான ராஜ உறுப்புகளை நாம் பார்த்தோம். அடுத்தது ஒரு என்னன்னு கேட்டால், நம்ம உடம்புல முக்கியமானது தோல் பகுதி. இந்த தோல் நம்மளுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உடல் ஃபுல்லாகவே இருக்கிறது இந்த தோல் தான். இது மிக நீளமான ஒரு உறுப்பாகும். ஒரு மனிதனுடைய தட்பவெப்பநிலை, இப்போது மழை, காற்று, பனி, குளிர், வெயில் இந்த மாதிரி காரணத்தில் ஒரு மனிதன் வெளியே போகும்போது அவனை முழுமையாக பாதுகாக்கக்கூடியது இந்த தோல் தான். இந்த தோலை வந்து நம்ம சுத்தமாக பராமரிச்சுக்கணும். அடிக்கடி நம்ம உடலை சுத்தப்படுத்திக்கணும். இந்த தோல் வந்து வெளிப்புறமும் உட்புறமும் 2 வகையாக இருக்குது. முக்கியமாக ராஜ உறுப்புகளை எல்லாம் வந்து கவர் பண்ணுறதும் இந்த தோல் தான். ஒரு மனிதனுடைய வெளியே இருக்கிறதும் வெளி தோற்றத்தை காண்பிப்பதும் இந்த தோல் தான். எல்லா உறுப்புகளும் இருந்து இந்த தோல் இல்லாகட்டி ஒரு மனிதன் அவனுடைய அழகை வந்து வெளியே வந்து நம்ம இந்த தோல் மூலியமாக தான் வெளிப்படுத்துது. இந்த தோலை வந்து எல்லா வித காரணமும் ஒரு மனிதனை பாதுகாக்கிறது. மழை காலத்தில் பாதுகாத்துக்குது, வெயில் காலத்தில், குளிர்காலத்தில், எல்லா காலத்திலையும் இந்த தோல் மாத்திரமே மிக முக்கியமாக ஒரு மனிதனை பராமரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உட்புற தோல் கூட உள்ளது. உட்புறத்தில் இருக்கிற உறுப்புகளை எல்லாம் இந்த தோல் தான். எந்தெந்த உறுப்புகள் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த தோல் வந்து ஒரு மனிதனை பராமரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தோலில் நம்ம சுத்தமாக வச்சுக்காக்கட்டியே அளவுக்கு அதிகமான சோரியாசிஸ், மற்றபடி தோல் நோய்கள், 4,448 வகையான நோய்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த தோல் நோய் வந்து அதிக அளவில் ஸ்கின் கேன்சர் இருக்குது, சோரியாசிஸ் என்ற நோய் இருக்குது, மற்றபடி தழும்புகள், வெட்டுக்காயங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் போது அந்த தோல் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்கள் பழுதுபட்டு அந்த தோல் வந்து அதனுடைய நிறத்தையே இழக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. எனவே ஒரு மனிதனுக்கு தோல் மிக முக்கியமான ஒரு உறுப்பாக கருதப்படுகிறது. இந்த தோலை நாம் சரியான முறையில் பராமரிக்க வேண்டுமானாலும் அளவுக்கு அதிகமான நீரை பருக வேண்டும், பழங்கள், காய்கறிகள், இன்னும் சுத்தமான வகையான உணவு பழக்க வழக்கங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமான தேவையில்லாத உணவுகளை நாம் எடுக்கும்போது கூட இந்த தோல் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ளது.
6: ஒரு மனிதனின் நிறத்தை இந்த தோலின் மூலம்தான் நாம் அறிய முடியும். மெலனின் என்ற நிறமியை தயாரிப்பது இந்த தோலின் மூலம்தான். மேலும் ஒவ்வொரு மனிதனின் அழகு மற்றும் அவர்களின் தோற்றத்தை வெளிப்படுத்துவது இந்த வெளிப்புற தோல் தான்.
5: ஒரு மனிதனுக்கு தோல் எப்படி முக்கியமானதாக கருதப்படுகிறது என்பதை பற்றியும், இந்த தோல் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது என்பதை பற்றியும், இந்த தோலில் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும், இந்த நோய்கள் ஏற்படாதபடி ஒரு மனிதன் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். முக்கியமாக ஒரு மனிதன் பிறக்கும் போதிலிருந்து அவனுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுவது இந்த தோல். மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் இந்த தோல் தான் மனிதனை முற்றிலுமாக பாதுகாக்கிறது. இது ஒரு நீண்ட உறுப்பாக கூட நாம் சொல்லலாம். ஒரு மனிதன் தலையிலிருந்து

0: மாதம் வரைக்கும் தோலினால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்பு.
1: நலமுடன் வாழ.
2: நீர்கள் இதுவரை தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.

0: கேட்டு பாடல் அமரன் படத்திற்காக ஒலிக்க கேட்டோம். ஜி வி பிரகாஷ்குமார், அரிச்சரன், ஸ்வேதா இணைந்து பாடியது அந்த பாடல். நேரம் இப்போது 7:08.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள்

0: வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: டுடே நம்மளோட மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இட் மீன்ஸ் அஸ் ஆர்டிஐ ஆக்ட் ஆஃப் 2025. இந்த லாவோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்க அஃபிஷியல் சீக்ரஸை மாற்றி கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரன்சி மற்றும் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வந்து பப்ளிக்கு தரது மட்டும்தான். த கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 19(1) சப்க்ளாஸ் ஏ கீழே இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் இதுக்கு பேஸ்னே சொல்லலாம். தென் ஆன் 1955 வந்த லேண்ட்மார்க் கேஸ் நேம் ஆஸ் ராஜன் நரேன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிட்டாங்க தட் கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுதுன்றது பப்ளிக் சிட்டிசனுக்கு எல்லாத்தையும் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடமை யூஸ் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 19 சப்க்ளாஸ் 1 சப்க்ளாஸ் ஏ கீழே இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஆர்டிஐக்கான பேஸே. ஆன் 1975 வந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ல தான் த நரேன் ராஜ் நரேன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிட்டாங்க தட் கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியாமல் ஒரு சிட்டிசனால் ஃப்ரீடம் அண்ட் ஸ்பீச்சை யூஸ் பண்ண முடியாதுன்னு. டெக்கேட்ஸாக அஃபிஷியல் சீக்ரசி ஆக்ட் 1923 மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க கவர்மெண்ட். அண்ட் மசூதூர் கிசான் சக்தி சங்கத்தான் மாதிரி கிராஸ்ரூட் மூமெண்ட்ஸ் தான் இந்த ஆர்டிஐ ஆக்டுக்கான பேஸ்னே சொல்லலாம். அண்ட் இட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபார் தி பாசிங் ஆஃப் திஸ் ஆர்டிஐ ஆக்ட். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஆர்டிஐ? ஆர்டிஐ என்னன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இதனால பப்ளிக் என்ன யூஸ்? இது என்னன்னா, த பப்ளிக் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருக்க அஃபிஷியல்ஸ் ரெக்கார்ட்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி ஒர்க்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி சர்டிஃபைட் காப்பீஸை எடுக்க, அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸோட சர்டிஃபைடு சாம்பிள்ஸை வாங்க இந்தியன் சிட்டிசனுக்கு ரைட் தர ஒரு ஸ்டாட்யூட்டரி ஃப்ரேம் ஒர்க் தான் திஸ் ஆர்டிஐ ஆக்ட். அண்ட் திஸ் இதில் என்னென்னா, செக்ஷன் 3 படி ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கும் பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை வாங்க ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் த ஆர்டிஐ ஆக்டில் செக்ஷன் 2 சப்க்ளாஸ் எச் படி பப்ளிக் அத்தாரிட்டினா கவர்மெண்ட் பாடி, பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் லா மூலமாக கிரியேட் பண்ண பாடி மற்றும் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் மூலமாக சப்ஸ்டான்ஷியேட் ஃபினான்ஷியல் ஆகிற என்ஜிஓஸ் கூட இல்லை. செக்ஷன் 3 படி பார்த்தா ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்க ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. செக்ஷன் 2 சப் கிளாஸ் ஹெச் படி பப்ளிக் அத்தாரிட்டினா கவர்மெண்ட் பாடிஸ், பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் லா மூலமாக கிரியேட் பண்ண பாடிஸ் மற்றும் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் மூலமாக சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ் ஆகிற என்ஜிஓஸ் கூட இதில் கவர் ஆகும். செக்ஷன் 2 சப்க்ளாஸ் எஃப்ல இன்ஃபர்மேஷனை என்னன்னு ப்ராப்பராக நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன? ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இமெயில், கான்டாக்ட்ஸ், லாக் புக்ஸ் அண்ட் ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸோட மெட்டீரியல் சாம்பிள்ஸ் கூட இது மூலயமா நம்ம வாங்கிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ண செக்ஷன் 6 யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஏதாவது ரீசன் தரணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது இருப்பாங்க. இதோட ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் பார்த்தா ஸ்டாண்டர்ட் ரிக்வெஸ்ட் தட் இஸ் 30 டேஸ்க்குள்ள ரிப்ளேஸ் தரணும். த ராங் டிபார்ட்மெண்ட் இதுலயும் செக்ரிகேட் பண்றாங்க. அதாவது செக்ஷன் 6 சப்க்ளாஸ் 3 படி பார்த்தா 5 டேஸ்க்குள்ள கரெக்ட் டிபார்ட்மெண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போகணும்.
2: சட்டம் அறிவோம்.
0: இதுவரை தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் மீனாட்சிபாய் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 2 நாள் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர், வளரிளம் பெண்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்தி சமூக பங்கேற்பு மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அங்கன்வாடி மையங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள் சிறப்பு நிகழ்வுகளின் போது குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டங்களை நிறைவேற்றுவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரம் அளித்தல் தொடர்பான பாடத்திட்டங்களை உருவாக்குமாறு கல்வியாளர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் தூய்மையிலிருந்து தொடங்குவதால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நாடு முழுவதும் தூய்மை இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தியோப்பியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தலைநகர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டின் பிரதமர் திரு அபே அகமது அலியை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா எத்தியோப்பியா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்று கூறினார். இது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், வளரும் நாடுகள் தற்போது சந்திக்கும் நெருக்கடிகளை எடுத்துரைத்தார். இந்த நாடுகளின் கோரிக்கைகளை சர்வதேச சமூகம் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள், உணவு, உரம், நிதி ஆகிய 4 நெருக்கடிகள் முக்கியமானவை என்று அவர் கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மோதல்களும் கோவிட் பெருந்தொற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை பாதித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இதன்படி வாக்காளர் உரிமை கோரும் விண்ணப்பங்களை தாக்கல் செய்யும் போதும் ஆட்சேபனையின் போதும் அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் படிவம் 7 விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான நியாயமான வரம்புகளை நிர்ணயிப்பது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் மொத்தமாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கத்தோடு நேரடியாகவும் இணையம் வழியாகவும் படிவத்தை தாக்கல் செய்வதற்கான வரம்பையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கான முன்மொழிவுக்கு எதிரான ஒவ்வொரு மனுவும் அல்லது பெயரை நீக்குவதற்கான விண்ணப்பமும் படிவம் 7 இருக்க வேண்டும் என்றும், அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபரால் மட்டுமே அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற விண்ணப்பங்களை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது புகார் பொய்யானது அல்லது புனையப்பட்டது என்று கண்டறிந்தால் விண்ணப்பதாரர் மீது நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று காலை தியோகரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிலையத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில்

0: பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள ராணுவ மருத்துவமனை வளாகத்தில் ராணுவ மக்கள் தொடர்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு தியோகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் மனுவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து அவர்கள் நேற்று வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக வாக்காளர்கள் அளித்துள்ள புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திரும்ப பெற்று வருங்காலத்தில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் தெரிவித்த புகார் தொடர்பான ஆதாரங்களை குடியரசுத் தலைவர் கோரியுள்ளதாகவும் அவற்றை விரைவில் தாக்கல் செய்யப்போவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, இடதுசாரி கட்சித் தலைவர்கள் திரு பேபி, திரு ராஜா, தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தர் நோக்கி வருவதை தடுக்கும் வகையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தில்லி நொய்டா நெடுஞ்சாலை உட்பட முக்கியமான இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. தில்லி ஹரியானா, தில்லி உத்தரப்பிரதேசம் எல்லைப்பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். அம்மாநிலத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாக உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். இயற்கை சுற்றுலா மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச நடவடிக்கைகள் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைதூர பகுதிகளிலும் அழகிய சுற்றுலா தலங்கள் உள்ளதாகவும் போக்குவரத்து இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த பகுதிகள் பிரபலமடைவதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று திரு கிரண் ரிஜிஜு கூறினார். ரயில் பயணிகளின் வசதிகளுக்காக ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ₹8.6 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை போன்று நவீன மற்றும் கண்கவர் முகப்பு தோற்றம், பயணிகளின் காத்திருப்பு அறைகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், தரமான மேற்கூரைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள் மற்றும் விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலைய ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகளால் கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் மருத்துவத்திற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பயணிகள் சென்னை மற்றும் பிற முக்கிய பகுதிகளுக்கு தடையின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏதுவாக இருப்பதுடன் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரிலிருந்து மோகன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் வந்து ராமு. நான் ஒரு 20 வருஷமா இந்த கண்டோன்மெண்ட் ரயில் ஸ்டேஷன் யூஸ் பண்ணிருந்தோம். ஆரம்பத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டு ரொம்ப அடிப்படையாக எதுவுமே இல்லாம இருந்தது. இப்ப வந்து பார்த்தோம்னா எல்லா அடிப்படையும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா குடிநீர் வசதி, ஃபேன் வசதி, டைல்ஸ், அனைத்து வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப வந்து அப்படியே முக்கியமா மாறுபட்டு இருக்குது. ரயில்வே துறைக்கு மத்திய அரசும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் கிப்பன். நான் ஆர்மியில தான் இருக்கேன். இங்க வந்து உட்கார பாராளுமன்றம் குடிநீர் இல்ல, இதெல்லாம் எல்லாம் இருந்தது. இப்ப நல்லா இருக்கு. உட்கார டைல்ஸ் ஊட்டி இருக்கு, சேர் எல்லாம் இருக்கு, லைட் வெளிச்சம் எல்லாம் அருமையா இருக்கு.
0: இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும்

0: தலைப்புச் செய்திகள். வளர் இளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. குட் மார்னிங் நெல்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ

இன்றைய குட் மார்னிங் நில்கிரீஷ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் ஒன்று, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பு என்பது அன்பின் அடையாளம் அல்ல, பல நேரங்களில் ஏமாற்றத்தின் ஆரம்பமும் கூட. நாம் மனதார நேசிப்பவர்களெல்லாம் நம்மை அதே மனதோடு நேசிப்பார்கள் என்று நினைப்பது மிக மிக தவறு என்று சொல்லலாம். நாம் காட்டும் அன்பையும் அக்கறையையும் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவது தவறு. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகளும் மாறலாம், ஆனால் நம் மனநிம்மதியை மட்டும் யாரிடமும் நாம் ஒப்படைக்க கூடாது. அதனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகி கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஏமாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளை குறைத்தால் ஏமாற்றங்களும் குறையும். மனம் நிம்மதியை தேடும். எதிர்பார்ப்பு குறைந்தால் நிம்மதியாக நாம் வாழலாம்.

நேயர்களே, இன்று தேசிய அஞ்சல் தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் அனைத்து மூலைகளிலும் உள்ள சமூகங்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய அஞ்சல் துறை ஆற்றி வரும் விலை மதிப்பற்ற சேவையை அங்கீகரிப்பதே இதன் நோக்கமாகும். கடிதங்கள், பொருட்கள், சிறு சேமிப்பு திட்டங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு அரசாங்க சேவைகளை வழங்குதல் போன்ற பல்வேறு வழிகளில் இந்திய அஞ்சல் துறை ஒரு முக்கியமான தொடர்பாளராக உள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்த போதிலும் அடித்தட்டு மக்களுக்கும் வங்கி சேவை இல்லாத பகுதிகளுக்கும் அஞ்சல் துறை இன்றியமையாததாக திகழ்கிறது. இந்த நாளில் அஞ்சல் ஊழியர்களின் அர்ப்பணிப்பையும் அவர்களின் கடின உழைப்பையும் நாம் பாராட்டுவோம். அஞ்சல் துறை என்பது ஒரு இணைப்புக்கான, நம்பிக்கைக்கான பாலம். தகவல்களையும் பொருட்களையும் சுமக்கும் தூதுவன் தேசிய அஞ்சல் துறை நம் நண்பன்.

இன்றைய வானிலை பாத்தீங்கன்னா மழையளவு 25 மில்லிமீட்டர், அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 100%, குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 90%, காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர், காற்றின் திசை 70 டிகிரி, மேகமூட்டம் 8 ஹக்டா.

0: நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்.
1: நேயர்களே, இன்று உலக மனநல தினம் கொண்டாடப்படுகிறது. மனநலம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கம். உடல் ஆரோக்கியத்தை போலவே மன ஆரோக்கியமும் மிக மிக அவசியம். மனச்சோர்வு, பதட்டம், மன அழுத்தம் போன்ற மனநல பிரச்சனைகள் குறித்து திறந்த மனதுடன் பேசவும் அதற்கான உதவியை நாடவும் இந்த நாள் மக்களை ஊக்குவிக்கிறது. மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களை பற்றிய தவறான கண்ணோட்டங்களை நீக்குவதற்கும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கும் சமூகத்திற்கு ஒரு அரிய வாய்ப்பினை இந்த நாள் வழங்குகிறது. மன ஆரோக்கியத்தை பேணுவது மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்வுக்கு இன்றியமையாதது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதே இந்த நாளில்

0: முக்கிய நோக்கம். உடல் நலம் செல்வம், மனநலம் மகிழ்ச்சி. மனம் திறந்து பேசுங்கள், கவலைகளை கடந்து வாழுங்கள்.
1: நேரம் இப்போது சரியாக 7:34 ஆயிடுச்சுங்க. குட் மார்னிங் நில்கிரிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இன்றைய பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டருக்கு 107 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 99 ரூபாய்க்கும் இன்று விற்பனை செய்யப்படுகிறது.

தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், நீலகிரி மின் பகிர்மான வட்டம். நீர்களே, ஊட்டி, கூடலூர் மற்றும் குன்னூர் கோட்டத்திலிருந்து மின் பகிர்மான கழகம. அறிவிப்பு: பொதுமக்களின் கவனத்திற்கு சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாம். 14/10/2026 ஊட்டி, காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் TNEB வளாகம், ஊட்டி பேருந்து நிலையம் அருகில். 15/10/2026 கூடலூர், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் நாடார் கல்யாண மண்டபம், கூடலூர். 16/10/2026 குன்னூர், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் ஆண்டனிஸ் பள்ளி வளாகம், சிம்ஸ்பார்க், குன்னூர். சோலார் அமைப்பது, பதிவு செய்வது, வங்கி கடன் பெறுவது, அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள், பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் ஆகியவை சிறப்பம்சங்கள். சோலார் அமைப்பதற்கான கிடைக்கும் மானியங்கள்: 1 கிலோவாட் மத்திய அரசு மானியம் 30,000, தமிழ்நாடு அரசு மானியம் 5,000, மொத்தம் 35,000. 2 கிலோவாட் மத்திய அரசு மானியம் 60,000, தமிழ்நாடு அரசு மானியம் 10,000, மொத்தம் 70,000. 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் மத்திய அரசு மானியம் 78,000, தமிழ்நாடு அரசு மானியம் 22,000, மொத்தம் 1 லட்சம் வரை. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், நீலகிரி மின் பகிர்மான வட்டம். நன்றி.

0: ஒளித்தாந்த பாடல் டிராகன் படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் சிட் ஸ்ரீராம் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 7:41.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

ஜப்பானின் ஆய்ச்சி நாக்கோயாவில் சமீபத்தில் ஆசிய விளையாட்டு 20வது சீசன் நடந்தது. இதனைத் தொடர்ந்து இங்கு வரும் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் 24 வரை மாற்று திறனாளிகளுக்கான பாரா ஆசிய விளையாட்டு 5வது சீசன் நடக்க உள்ளது. இதில் 45 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 18 வகையான போட்டிகளில் பங்கேற்கின்றனர். மொத்தம் 492 தங்கப்பதக்கம் வழங்கப்பட உள்ளது. இந்தியா சார்பில் 80 வீரர், 41 வீராங்கனைகள் என மொத்தம் 121 பேர் 6 வகையான போட்டிகளில் களம் இறங்குகின்றனர். வரும் அக்டோபர் 18 துவக்க விழா நடக்க உள்ளது. இதன் அணிவகுப்பில் இந்தியா மூவர்ண கொடியை பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத், டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவினா பட்டேல் ஏந்தி வர உள்ளனர். சீனாவின் பீஜிங் நகரில் சீனா ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் மானவ் தாக்கூர், மானுஷ் ஷா ஜோடி சீனாவின் சின்குன் லியாங், பெங் ஜியாங் ஜோடியை சந்தித்தது. இதில் அசத்திய மானுஷ் ஜோடி 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் மானுஷ் ஷா, தியா சிடாலோ ஜோடி சீன டைபேயின் யூன்ஜி லின், ஐ சிங் சென் ஜோடியை சந்தித்தது. இதில் ஏமாற்றிய மானுஷ் தியா ஜோடி 1-3 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. பெண்கள் இரட்டையர் பிரிவு ரவுண்ட் 16 போட்டியில் இந்தியாவின் தியா சடாலோ, யாஷ்வினி ஜோடி 2-3 என சீனாவின் யூஜின் கவ், ஜூன்லின் சியாங் ஜோடியிடம் போராடி தோல்வியடைந்தது.

பீஜிங்கில் WTA சீன ஓபன் டென்னிஸ் தொடர் நடந்தது. ஒற்றையர் பிரிவு பைனலில் அமெரிக்காவின் அமண்டா அனிஷிமோவா செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவா மோதினர். முதல் செட்டை 6-0 என கைப்பற்றிய அனிஷிமோவா இரண்டாவது செட்டை 2-6 என இழந்தார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் மூன்றாவது செட்டில் எழுச்சி கண்ட இவர் 6-2 என வென்று பதிலடி கொடுத்தார். 1:46 நீடித்த போட்டியில் அசத்திய அமண்டா அனிஷிமோவா 6-0 2-6 என்ற கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இது இவரது 4வது WTA ஒற்றையர் பட்டம் ஆனது. இரட்டையர் பிரிவு பைனலில் இத்தாலியின் சாரா இரானி ஜாஸ்மின் பவோலினி ஜோடி 6-7 6-3 10-2 என்ற கணக்கில் ஜப்பானின் மியூகாடோ ஹங்கேரியின் ஸ்டோலர் ஜோடியை வீழ்த்தி

0: ஏ உண்மையா சொல்றா, நீ இத போட்டோஷாப் தானே பண்ணி வச்சிருக்க? அப்படிதானே?
1: என்ன விளையாடுறியா?
0: ஏய், நீ காலேஜ் படிக்கும் போது மார்க் ஷீட் எல்லாம் போட்டோஷாப் பண்ணி உங்க அப்பாட்ட போய் காட்டுவீங்க, அந்த மாதிரி பண்ணிருக்கிய? இத
1: ஏன் போட்டோஷாப் பண்ணணும்?
0: அப்புறம் எப்படா ஜீரோ பில் வரும்?
1: அண்ணா, பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் மூலம் மின்சாரத்தை சேமிக்க முடியும்.
2: அது மட்டும் இல்லாம நாம மின்சாரத்தை தயாரிக்கவும் முடியும்.
3: இந்த திட்டம் அற்புதங்களை செய்கிறது. பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டம். ஒவ்வொரு வீடும் சூரிய மின்சக்தி வீடு.

நிறுவனம் தென்றலின் தாலாட்டு. மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: இன்றைய நிகழ்ச்சியில்
1: ஆங்கில வார்த்தையின் சரியாக உச்சரிக்கும் முறை குறித்து
0: தீபா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
2: அடுத்ததாக நாம் ஆங்கில இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் வந்து ஆங்கிலத்தில் உள்ள பேசிக் இங்கிலீஷ் ரூல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் ப்ரோனவுன்ஸ் என்பது என்றால் என்ன என்றால், ஒரு நவுன், நவுன் என்பது பெயர் சொல், பெயர் சொல்லுக்கு மாற்றாக நாம பயன்படுத்துவதுதான் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸ் என்பது ஆங்கிலத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்றோம், என்னெல்லாம் நாம பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே. இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஐ என்றால் என்ன? ஐ என்றால் நான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் என்றால், ஐ ஆம் குக்கிங், நான் சமையல் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக யூ, யூ என்பது நீ அல்லது நீங்கள் என சொல்வது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்வது என்றால், வாட் ஆர் யூ டூயிங், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்ததாக ஹீ, ஹீ என்பது நாம் எங்கு பயன்படுத்த வேண்டும், ஹீ என்பது அவன் அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பாலுக்காக வந்து நாம பயன்படுத்துறோம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஹீ இஸ் மை பிரதர், அவன் என்னுடைய அண்ணன். அடுத்ததாக ஷீ, ஷீ என்பது அவள், இது வந்து நாம பெண் பாலுக்கு வந்து பயன்படுத்துறோம். எடுத்துக்காட்டு, ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அடுத்ததாக இட், இட் என்பது என்ன என்றால், இதுவும் ஒரு ப்ரோனவுன் தான். இது பாத்தீங்கன்னா நாம விலங்குகள், அதாவது அனிமல்ஸ்க்கும், நான் லிவிங் திங்ஸ் அதாவது உயிர் இல்லாத பொருட்களும் நாம இதை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு, இட் இஸ் மை புக், அதாவது அது என்னுடைய புத்தகம். அடுத்ததாக வி, வி என்பது நாங்கள் அல்லது நாம். வி ஆர் சிட்டிங் இன் தி கிளாஸ், நாங்கள் வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது தே, தே என்பது அதோடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் அல்லது அவைகள். எடுத்துக்காட்டு, தே ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் தினசரி பயன்படுத்தக்கூடிய எளிய வாக்கியங்கள் அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது சிம்பிள் சென்டென்சஸ் விச் வி யூஸ் எவ்ரிடே. சோ முதலாவதாக ஹவு ஆர் யூ அப்படி என்றால் எப்படி இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அடுத்ததாக ஐ ஆம் ஃபைன், அதுக்கு பதில் நாம என்ன சொல்வோம், ஐ ஆம் ஃபைன், நான் நன்றாக இருக்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம், உங்கள் பெயர் என்ன. அடுத்ததாக தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், உங்கள் உதவிக்கு நன்றி. See you tomorrow, நாளை சந்திப்போம். அடுத்ததாக ஆங்கிலத்தில் நாம் தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய சில எளிய வார்த்தைகள், வாட்டர் சொற்களும் அதனுடைய அர்த்தத்தையும் பார்க்க போறோம். வாட்டர் அப்படின்னா தண்ணீர், ஃபுட் உணவு, டைம் நேரம், ஒர்க் வேலை, ஹோம் வீடு, ஃப்ரெண்ட் நண்பர், ஃபேமிலி குடும்பம், ஹெல்ப் உதவி, குட் நல்ல, குட் மார்னிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. குட் மார்னிங் அப்படின்னா காலை வணக்கம், குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம், குட் ஈவினிங் மாலை வணக்கம், குட் நைட் இரவு வணக்கம். கம், கம் அப்படின்னா வா அல்லது வாருங்கள் என்ற அர்த்தம். கோ, கோனா கம்முக்கு எதிர்ச்சொல், கோனா போ அல்லது போங்கள். ஈட் சாப்பிடு, ட்ரிங்க் குடி, ரீட் படி, ரைட் எழுது, ஸ்பீக் பேசு, லிசன் கேள், ஹாப்பி மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம். நம்ம சொல்றோம் இல்லையா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பர்த்டே அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ ஹாப்பினா சந்தோஷம், மணி பணம், டுடே இன்று, டுமாரோ நாளை, ஐ வில் மீட் யூ டுமாரோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாம் நாளை சந்திப்போம். எஸ்டர்டே நேற்று. அடுத்ததாக நாம் சில விஷயங்கள் ஆங்கிலத்தில் தினசரி பயன்படுத்தக்கூடிய சில சொற்களை பத்தி பார்க்க போகிறோம். ஹவ் இஸ் இட் கோயிங், எப்படி போயிட்டு இருக்கு. வாட் ஆர் யூ அப் டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாவ் அ நைஸ் டே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சி யூ லேட்டர், அப்புறம் பார்க்கலாம். அடுத்ததாக வீட்டில் நாம் செய்யக்கூடிய தினசரி வேலைகள் அதாவது டெய்லி ரொட்டீன் அதை பத்தி பார்க்க போறோம். ஐ எம் கோயிங் அவுட் நவ், நான் வெளியே கிளம்புகிறேன். வாட்ஸ் ஃபார் டின்னர், இரவு உணவுக்கு என்ன. கேன் யூ பாஸ் தி சால்ட், கொஞ்சம் உப்பை நகர்த்தி தருகிறீர்களா. ஐ எம் கோயிங் டு கெட் சம் ரெஸ்ட், நான் கொஞ்சம் ஓய்வெடுக்க போகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர், கதவை பூட்ட மறந்துடாதீங்க. அடுத்ததாக உதவி கேட்டல் மற்றும் வேண்டுகோள் அதாவது மேக்கிங் ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட் அப்படின்னா பணிவா கேக்குறது, அண்ட் மேக்கிங் ரெக்வஸ்ட் அப்படின்னா வேண்டுகோள், அண்ட் கெட்டிங் ஹெல்ப் அப்படின்னா உதவி கேட்டல். இதை

0: போகிறோம் இல்லைங்களா, வெளியே அங்கேயும் வெளியே சாப்பிட போகிறோம் இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷாப்பிங் அண்ட் ஈட்டிங் அவுட். அப்போது நம்ம ஷாப்பிங் போகிறப்போ நம்ம கேட்போம் இல்லையா, இதன் விலை என்ன? அப்போ அதுக்கு என்ன சொல்லணும் ஆங்கிலத்தில், ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட். அடுத்ததாக நம்ம சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பில் வச்சு கார்டு மூலமா வந்து பணம் செலுத்துவாங்க. அப்போது அதை நீங்கள் கேட்கணுன்னா எப்படி கேட்கலானா, டு யூ அக்செப்ட் கார்ட்ஸ், கார்ட் மூலம் பணம் செலுத்தலாமா? அடுத்ததாக, ஐ வில் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி, எனக்கு ஒரு கப் காஃபி கொடுங்கள். ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங், நான் சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறேன். அடுத்ததாக, உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களை வெளிப்படுத்துதல், அதாவது எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங்ஸ். உணர்ச்சிகள் அப்படின்னா ஃபீலிங்ஸ், அண்ட் விருப்பங்கள் அப்படின்னா ப்ரிஃபரன்சஸ். ஸோ முதலாவதாக, தட் சவுண்ட்ஸ் லைக் அ கிரேட் ஐடியா, அது நல்ல யோசனையாக இருக்கிறதே. அடுத்தது, ஐ எம் ரியலி ரன்னிங் லேட், எனக்கு ரொம்ப நேரமாகி விட்டது.
1: அறிவோம் பகிர்வோம்
2: நிகழ்ச்சியில் இதுவரை
3: ஆங்கில வார்த்தையின் சரியாக உச்சரிக்கும் முறை குறித்து தீபா அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

ஒழித்த அந்த பாடல் குஷி படத்திற்காக அப்துல் வாஹிப் பாடியது. கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய குட் மார்னிங் நில் கிரீஸ். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள்.
1: இன்று நாம் கைகளில் கைபேசிகளை வைத்துக்கொண்டு உலகத்தின் எந்த மூலையிலும் நொடிப்பொழுதில் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் நம் மகிழ்ச்சி, துக்கம், திருவிழாக்கள், அவசர செய்திகள் என அனைத்தையும் சுமந்து வந்து நம் வாசலில் அம்மா போஸ்ட் என்ற அந்த ஒற்றை குரலுக்கு இருந்த மதிப்பு தனித்துவமானது. ஆம் நண்பர்களே, இன்று தேசிய தபால் தினம். இந்த நாள் வெறும் தபால் துறையை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, நம் நாட்டின் தொலைதூர பகுதிகளையும் நகரங்களையும் கிராமங்களையும் இணைத்து தலைமுறை தலைமுறைகளாக மக்களின் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு மகத்தான சேவையை நினைவு கூறும் நாளாகும். ஒரு குறுஞ்செய்தி சில நொடிகளில் சென்று சேரலாம். ஒரு மின்னஞ்சல் சில வினாடிகளில் உலகின் மறுபக்கத்தை அடையலாம். ஆனால் ஒரு கையால் எழுதப்பட்ட கடிதம் தரும் உணர்வை அவை முழுமையாக மாற்றிவிட முடியுமா? ஒரு கடிதத்தில் வெறும் வார்த்தைகள் மட்டும் இருப்பதில்லை, அதில் எழுதியவரின் நினைவுகள் இருக்கின்றன, அதில் அவருடைய கையெழுத்து இருக்கிறது, அதில் அவருடைய அன்பு இருக்கிறது. சில நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படிக்கும்போது அந்த காலத்தையே நம்மிடம் மீண்டும் கொண்டு வரும் ஒரு நினைவு சின்னமாக அது மாறிவிடுகிறது. இதுதான் தபாலின் தனிச்சிறப்பு. இந்தியாவின் நரம்பு மண்டலமாக விளங்கும் உலகிலேயே மிகப்பெரிய தபால் அமைப்புகளில் ஒன்றான இந்திய தபால் துறையின் வரலாற்றை பார்த்தால் இந்தியாவில் தபால் முறை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்பே நம் நாட்டில் சிறப்பான தகவல் தொடர்பு முறைகள் இருந்திருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் ஒற்றர்கள் மூலமும் புறாக்கள் மூலமும் குதிரை வீரர்கள் மூலமும் செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். மௌரிய பேரரசு மற்றும் முகலாயர் காலத்தில் அதிகாரப்பூர்வ செய்திகளை அனுப்ப தனிப்பிரிவுகளெல்லாம் இருந்திருக்கிறது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் ஷெர்ஷா சூரி போன்ற மன்னர்கள் காலத்தில் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை பயன்படுத்தி மிக விரைவான தபால் முறையை உருவாக்கி செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நவீன தபால் முறைக்கு அடித்தளமிட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான். 1727 இந்தியாவின் முதல் தபால் அலுவலகத்தை கொல்கத்தாவில் அப்போதைய தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் இது இராணுவ மற்றும் வணிக தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்திய தபால் துறையின் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு 1854. இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த டல்ஹௌசி பிரபு காலத்தில் இந்திய தபால் அலுவலக சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம்தான் இந்தியா முழுவதும் ஒரே சீரான தபால் கட்டண முறை அறிமுகமானது. வெறும் அரையணா கட்டணத்தில் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் கடிதம் அனுப்ப முடியும் என்ற நிலை உருவானது. இதே காலகட்டத்தில் தான் தபால் நிலையங்களில் தந்தி சேவை மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக இருந்தது. அவசரமான செய்திகளை விரைவாக அனுப்புவதற்காக தந்தி பயன்படுத்தப்பட்டது. தொலைதூரத்தில் உள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான செய்தியை உடனடியாக தெரிவிக்க வேண்டிய சூழலில் தந்தி பெரிதும் உதவியது. பிறப்பு, திருமணம், வேலை கிடைத்த செய்தி போன்ற மகிழ்ச்சியான செய்திகளையும் நோய், விபத்து, மரணம் போன்ற அவசர செய்திகளையும் தந்தி மூலம் அனுப்பினர். ஒரு காலத்தில் தந்தி வந்துள்ளது என்ற செய்தியே மக்களிடையே பதற்றமும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தும். காரணம், தந்தி பெரும்பாலும் அவசரமான அல்லது முக்கியமான செய்திகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதனால் தந்தி சேவை மக்கள் வாழ்க்கையில் தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தது. இந்தியாவில் 1854 விக்டோரியா மகாராணியின் உருவம் பொறித்த தபால் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1947 சுதந்திர இந்தியாவின் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. இதில் இந்திய தேசிய கொடியுடன் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கமும் இடம்பெற்றிருந்தது. ரயில்வே தபால் சேவை தொடங்கப்பட்ட பிறகு கடிதங்கள் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் மிக வேகமாக பயணிக்க தொடங்கின. காலை மாட்டு வண்டிகளிலும் படகுகளிலும் மனிதர்கள் ஓடிச் சென்று கடிதங்களை சேர்த்த காலம் மாறி ரயில்கள் பயணிகளுடன் தபால்களையும் சுமந்து கொண்டு சென்றன. 1972 இந்தியா முழுவதும் கடிதங்களை சரியாக பிரித்து அனுப்ப 6 பின்கோடு முறை கொண்டுவரப்பட்டது. இது தபால் விநியோகத்தை மிக எளிதாக்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சமூக நலத்திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பிற அரசாங்க மானியங்கள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக மக்களின் கணக்கில் வந்து சேர தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தபால் துறை மூலமாக தொடங்கப்பட்டு இன்று டிஜிட்டல் சேவைகளையும் வழங்கி வருகிறது. பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி முதியோர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் சேவையையும் தபால் ஊழியர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று செய்து வருகிறார்கள். ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். நாடு முழுவதும் பல தபால் நிலையங்களில் ஆதார் சேவை மையங்கள் செயல்படுகின்றன. தபால் நிலையங்களில் புதிய ஆதார் பதிவு, ஆதார் தகவல் புதுப்பி

0: நேரம் 8 மணி.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை.

0: சேமித்தல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கான ஆதார் பதிவு, பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தகவல்களில் தேவையான மாற்றங்களை செய்வது போன்ற பணிகளுக்கு இந்த மையங்கள் உதவுகிறது. சிறு தொழில் முனைவோர், கைத்தொழில் செய்வோர், விவசாயிகள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பாளர்களின் கைத்தறி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள், சிறு தொழில் நிறுவனங்களின் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய பொருட்களை அஞ்சல் வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் துறை டாக்கர் நிர்யத் கேந்திரா மூலமாக தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகிறது. பொருட்களை பதிவு செய்வது, தேவையான ஆவணங்களை தயாரிப்பது, பார்சலை அனுப்புவது போன்ற செயல்முறைகளை எளிதாக்குவதுதான் இதன் முக்கிய நோக்கம். இதனால் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு புதிய சந்தைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் தங்கள் பொருட்களை உள்ளூர் சந்தையில் மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் சென்றடைய வழிவகுக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை, குறிப்பாக அவர்களின் உயர்கல்வி மற்றும் திருமண வாழ்வை வளமாக்க இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்திய அஞ்சலகங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய அரசு நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக குறைந்த வருவாய் பிரிவினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் பல ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா போன்ற திட்டங்களை தபால் துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்திய தபால் துறை என்பது வெறும் கடிதங்களை பரிமாறும் நிறுவனம் அல்ல. அது இந்தியாவின் கலாச்சாரத்தையும் மனித உறவுகளையும் பிணைத்த ஒரு பாலம். இமயமலையின் 14,567 அடி உயரத்தில் உள்ள ஹிக்கிம் என்ற கிராமத்தில் இருக்கும் உலகின் மிக உயரமான தபால் நிலையம் முதல் தண்ணீரில் மிதக்கும் தால் ஏரி தபால் நிலையம் வரை இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் பொதுத்துறை நிறுவனம் இது. தபால் சேவையின் வரலாறு என்பது வெறும் கடிதங்களின் வரலாறு அல்ல, அது மனிதர்களை இணைத்த வரலாறு. நம் நாட்டின் மிக தொலைதூரமான கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கும், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கும், ஏன் நாட்டின் எல்லைகளை தாண்டியும் செய்திகளையும் பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை தபால் துறை நூற்றாண்டிற்கும் மேலாக சிறப்பாக செய்து வருகிறது. தபால் சேவை என்பது வெறும் பொருட்களை எடுத்து செல்லும் சேவை அல்ல, அது நம்பிக்கையை எடுத்து செல்லும் சேவை, அது உறவுகளை இணைக்கும் சேவை, அது மனிதர்களை மனிதர்களோடு இணைக்கும் ஒரு பாலம். மழை, வெயில், புயல், பனி என எதையும் பொருட்படுத்தாமல் காடுகளையும் மலைகளையும் கடந்து நம்மிடம் செய்திகளை சேர்க்கும் தபால் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு மாறினாலும் சிவப்பு நிற தபால் பெட்டியும் காக்கி சட்டை அணிந்த தபால் ஊழியர்களும் பொதுமக்களின் இதயத்தில் என்றும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டுள்ள நவீன காலகட்டத்திலும் தபால் துறையானது பல நவீன திட்டங்களை புகுத்தி புது பொலிவுடன், இன்னும் புதுமையுடன் திகழ்ந்து வருகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அஞ்சல் துறையும் இணைந்து தொடங்கியுள்ள தபால் துறை பாஸ்போர்ட் சேவை கேந்திரா திட்டம் அருகிலுள்ள தலைமை தபால் நிலையங்களிலேயே பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வசதி இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் சேவை, மக்கள் சேவை.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. ஜோடி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். உண்ணி மேனன், எஸ் ஜானகி.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ்.

நேரம் சரியாக 8:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக அயன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: சூர்யா, வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க.
2: சரி, இந்த மளிகை சாமானுக்கு 15,000, இது பால்காரருக்கு, இது காய்கறிக்கு, அப்புறம் இது கரண்ட் பில்லுக்கு 0.
1: வாவ், என்னோட ஹீரோ 0 கரண்ட் பில்ல பார்த்து இவ்ளோ கெத்தா?
2: எல்லாம் மேல இருக்கிறவனுடைய மகிமை. இந்தியாவின் 50 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள், பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் உருவான பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் மின்சார கட்டணத்தை குறைத்துள்ளனர். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், ஒவ்வொரு வீடும் சூரிய வீடு, இப்பொழுது உங்கள் மின் கட்டணமாகும் 0.
3: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

நேரம் இப்பொழுது 8:42 ஆயிடுச்சுங்க. ஊட்டியாஃபம் 101.8 டிரைவ் டைம் பீட்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது காலை நேரத்தில் வேலைக்கு செல்பவர்களெல்லாம் வந்து உற்சாகம் ஊக்கம் தரும் வகையில் பயண நேரத்தை வெறும் பயணமாக மட்டும் கருதாமல் ஊட்டியாஃபமில் டிரைவ் டைம் பீட்ஸு 4 பாடல்களை கேட்டுட்டு உங்கள் நாளை உற்சாகப்படுத்துங்கள். தொடர்ந்து கேட்கலாம் பீமா படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

8:53 கேட்டு முடித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, தர்மதுரை படத்திற்காக செந்தில்தாஸ் குழுவினர் பாடியது. யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் கேட்டோம்.

வாகனம் ஓட்டும்போது ஃபோன் யூஸ் பண்ணாம வேலையை நோக்கிய பயணம் உங்களுடைய பயணம் இனிய பயணமாக அமைய கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஊட்டி FM 101.8 டிரைவ் டைம் பீட்ஸ்.

ஒளித்தந்த பாடல் இந்திரன் படத்திற்காக ஜாவித் அலி சின்மை இணைந்து பாடியது ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் கேட்டோம். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: நேரம் இப்பொழுது 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அப்பா,
3: 3000 கொடுங்களே.
2: எதுக்குப்பா?
3: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
3: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
3: உங்க மொபைல கொடுங்க,
2: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹீரோ ஸ்பெஷல். நிகழ்ச்சியில முதல் பாடல் இதயம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கிறது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

ஒளிதான் அந்த பாடல் இதயம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேரம் இப்போது 9:06. கேட்ட அந்த முதல் பாடலிருந்தே நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதாவது இன்றைய ரெட்ரோ ராகங்களோட ஹீரோ யாருன்னா நடிகர் முரளி அவர்களோட பாடலை தான் இன்னைக்கு கேட்க போறோம்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: இவர்தான் சேகர் சார். இவருக்கு பகை அக்கம் பக்கத்தினருடன் அல்ல, மின்சார மீட்டருடன் தான்.
1: ஏ ராமு, இந்த ஃபேன் ஏன்டா சுத்துது? எலக்ட்ரிசிட்டி பில் என்ன, உங்க அப்பனா கட்டுறா?
0: மீட்டர் கொஞ்சம் சுட்டினாலும் சரி, சேகர் சாருக்கு தலை சுற்ற ஆரம்பித்து விடும். ஆனால் இன்று பாருங்கள், தீவன இயந்திரமும் ஓடுகிறது, ஜில்லான கூலரும் ஓடுகிறது.
2: என்ன அப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த மீட்டரோட முள்ளும் நிம்மதியா தூங்குது, நாங்களும் நிம்மதியா தூங்குறோம். மின்சார பில்லு இப்ப காணாமலே போயிடுச்சு.
0: பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான
3: PM சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா,
0: இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது மின்சார பில் குறைத்துள்ளன. இப்போது சேகர் சாரும் அவர்களில் ஒருவர். மின்சார பில் கவலையை மறப்போம், வீட்டு மொட்டை மாடியுடன் உறவை பலப்படுத்துவோம்.
3: அதிக விவரங்களுக்கு விசிட் செய்யுங்கள் PM சூரியகர் .gov.in.

0: நேரம் இப்போது 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: கல்யாணத்துக்கு போயிருந்தியா, எப்படி இருந்ததுன்னு கேட்டார் ஒருத்தர். எப்படி இருந்தது, சாப்பாடு சரியில்லை, சாம்பாரில் உப்பு பத்தலை, இப்படியே அடுக்கிக்கிட்டே போனார் அடுத்தவர். இது வந்து ஒரு மனித சுபாவம். எப்போவுமே எதிர்மறையான செய்திகளை பேசுறதுல தான் மனிதனுக்கு ஆர்வம் அதிகம். எது சரியில்லைங்கிறத சொல்கிறதுக்கு தான் அவன் ஆசைப்படுறான், எது சரியாக இருந்ததுங்கிறத சொல்கிறதுக்கு அவன் ஆசைப்படுறதில்ல. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களே, ஒரு பெரிய வெள்ளைத்தாளில் நடுவில் ஒரு சின்ன கருப்பு புள்ளியை வைங்க, அதை ஒருத்தர்கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்டால் கருப்பு புள்ளின்னு தான் சொல்லுவார். ஒரு சின்ன கருப்பு புள்ளியை தான் அவர் கவனிக்கிறார். அந்த புள்ளியை சுற்றி இருக்கிற விசாலமான வெள்ளை பகுதியை அவர் கவனிக்கிறதில்ல. இது மனித இயல்பு. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், முகத்தை பார்க்குறோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், முகத்தில் நமக்கு பிடிக்காத பகுதியை தான் முதல்ல கவனிப்போம். கன்னத்தில் ஒரு பரு இருந்ததுன்னா அதுதான் முதல்ல நம்ம கண்ணில் படும். கருப்பாக ஒரு மச்சம் இருந்தால் அதை தான் நாம் முதல்ல கவனிக்கிறோம். ஒரு சின்ன காயம் இருந்ததுன்னா ரொம்ப கவனித்து கூர்ந்து பார்க்குறோம். அதை சுற்றி இருக்கிற அழகான பகுதிகள் எல்லாம் அதுக்கப்புறம்தான். அவ்வளவு தூரத்துக்கு ஏன், காலையில் ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்து புரட்டுறீங்க, எதிர்மறையான செய்திகளை தான் முதல்ல பார்க்குறோம். ஆக்கப்பூர்வமான செய்திகள்லாம் அதுக்கப்புறம்தான். எதிர்மறையான செய்திகள் தான் பத்திரிகைகளின் விற்பனையை உயர்த்துது. இப்போ ஒரு கும்பலில் கலவரம், பத்திரிகையில் செய்தி எப்படி வருது, கலவரத்தில் 10 பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் வரும். அந்த கலவரத்தில் 918 பேர் உயிரோடு திரும்பி போனார்கள் அப்படின்னு போடுறதில்ல. எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் பத்திரிகைக்கு முக்கியம். ஏன்னா மனித மனம் அதை தான் கவனிக்குது. பாதகமான செய்திகளே பத்திரிகைகளில் அதிகமாக வருது, எதிர்மறையான செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதனால் என்ன ஆகுது தெரியுமா, இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் விபத்தும் உயிரிழப்பும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிரமை. இந்த உலகத்தில் மகிழ்ச்சிகளை எல்லாம் நாம் வந்து மறந்துடுறோம், வாழ்வின் வெளிச்சங்களை எல்லாம் நாம் இழந்துடுறோம். இன்றைக்கி விமான விபத்தில் 214 பேர் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறது எதிர்மறையான செய்தி. இன்று விமானம் மூலமாக 2 லட்சம் பேர் சௌக்கியமாக பயணம் செய்தார்கள் அப்படிங்கிறது நேரடியான செய்தி. ஆனாலும் செத்தது தான் செய்தியாக வரும், சௌக்கியமாக போனவங்களை பற்றி வெளியில் தெரியாது. வாழ்க்கையின் சாதகமான அம்சங்களில் கவனம் செலுத்துறதுக்கு நாம் கற்றுக்கணும். இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உண்டு, அதையெல்லாம் கவனித்து பார்க்குறதுக்கு நாம் கற்றுக்கணும். ஒரு நாள் பூராவும் நல்லா நடந்துக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு நேரத்தில் வாழைப்பழத்தோலில் காலை வச்சுருப்பீங்க, வழுக்கி விழுந்துட்டீங்க. வழுக்கி விழுந்தது தான் நமக்கு பெருசாக தெரியும், நாள் பூரா நாம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தோமே அப்படிங்கிறது தெரியாது பெருசாக. நமது பலம் என்னங்கிறதுல தான் அதிக கவனம் தேவை. தோல்வி மனப்பான்மை, இது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ். தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ். எதிர்மறையாகவே நினைக்கிறது பேசுறது அப்படிங்கிற குணத்தை மாற்றிக்காதவன் எந்த காலத்திலையும் முன்னேற முடியாது. அப்படிப்பட்டவன் வெற்றிகரமான மனிதனும் கிடையாது. ஆகையினால வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர்கள் எதிர்மறை மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நெகட்டிவ் விஷயங்கள்லேருந்து உங்கள் கவனத்தை திருப்புங்க, பாசிட்டிவ் விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள். ஒரே விஷயத்தை கூட சில பேர் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, சில பேர் நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க. ஒரு சத்திரத்தில் 2 சாமியார்கள் சந்திச்சுக்கிட்டாங்களாம், தங்களுடைய சொந்த கதைகளை அவங்க பேசிக்கிட்டாங்க. ஒரு சாமியார் சொன்னார், எனக்கு சம்சாரம் இல்லை அதனால தான் நான் சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு சம்சாரம் இருக்கா அதனால் நான் சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னார். அதனால் வாழ்க்கையை அவரவர்கள் பார்க்குற பார்வை வேறு வேறு மாதிரி. எதையும் எதிர்மறையாக எடுத்துக்கப்படாது, ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: ஊட்டிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
8: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

ஒழித்த அந்த பாடல் பொற்காலம் படத்திற்காக கிருஷ்ணராஜ் பாடியதை கேட்டோம் தேவாவோட இசையமைப்பில். நேரம் இப்போது 9:25.

ஒளி தந்த பாடல் பகல் நிலவு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி குரல்கள் கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

கிலோ ஒன்றிற்கு விற்கப்படும் காய்கறி பழங்கள் கீரை வகைகளோட விலை நிலவரம். கத்தரி 35 ரூபாய், வெண்டை 54, தக்காளி நாட்டு ரகம் 38, தக்காளி ஆப்பிள் ரகம் 45, அவரை 68, புடலங்காய் 42, சுரைக்காய் 56, பாகற்காய் 55, கொத்தவரை 40, பூசணிக்காய் 60 ரூபாய், அரசாணிக்காய் 22, பச்சை மிளகாய் 60, சின்ன வெங்காயம் 78, பெரிய வெங்காயம் 63 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 54, தேங்காய் கிலோ ஒன்றிற்கு 63 ரூபாய், மாங்காய் 130, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 50 ரூபாய், மேரக்காய் 25, முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40, பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 45, டர்னிப் 40, முட்டைகோஸ் 20 ரூபாய், காலிஃப்ளவர் 50, பட்டாணி 130, வெள்ளைப்பூண்டு 290 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புஷ்பீன்ஸ் 100, டபுள் பீன்ஸ் 80, ஊட்டி அவரை 130, கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 80, பஜ்ஜி மிளகாய் 50, புரக்கோலி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கறிவேப்பிலை 50, கொத்தமல்லி 70, புதினா 60, கீரை வகைகள் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 10, வாழை இலை 45, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 110, வெள்ளரிக்காய் 45, மக்காச்சோள கதிர் 30, எலும்பிச்சம்பழம் 220, கொய்யா 80, பப்பாளி 55, மாதுளம்பழம் 170, திராட்சை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் 55 ரூபாய், வாழைப்பழம் ரஸ்தானி 60, வாழைப்பழம் மோரிஸ் 45, வாழைப்பழம் நேந்திரன் 50, வாழைப்பழம் செவ்வாழை 94, வாழைப்பழம் கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 180, ஆரஞ்சு 80, சாத்துக்குடி 85, அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். நேரம் இப்போது 9:35 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்களில் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மண்ணுக்குள் வைரம் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கிறது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

கேட்ட ரசித்த அந்த பாடல் கீதாஞ்சலி படத்திற்காக இளையராஜா சித்ரா குரல்கள்ல கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:45. ரெட்ரோ ரகங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹீரோ ஸ்பெஷல், 80s 90s

0: ஜானகி மனோ. நேரம் இப்போது 9:50.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

தேவாவினை சேமிப்பில் ஹரிஹரன் பாடிய பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. நிலையத்தில் நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. நேர்களை நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.

நேர்களினிவிற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நேயர்கள் கருத்து பகிர்வு நிகழ்ச்சி நடக்கப் போகுது. இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் கொடுத்துள்ள தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் நம்ம மனசை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி காக்கணும். ஸோ மனதை காப்பது மௌனமாக இருக்கிறதா இல்லை மனம் திறந்து பேசுவதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து தலைப்பாக இருக்குது. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. 11:02 முதல் 12 மணி வரைக்கும் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஆதித்யன் இசையமைப்பில் ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் ஒலித்தது அந்த பாடல்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: பூமணி திரைப்படத்திலிருந்து இளையராஜா சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 10:14. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தாங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம். உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக்
4: கொடுக்கறா?

இளையராஜாவின் இசையமைப்பில் அதர்மம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் தினந்தோறும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள்.
1: One, two, three, four.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் மணிக்குயில் திரைப்படத்திலிருந்து மனு உமாரமணன் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க. கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: என்னாச்சு இவருக்கு? ஷாக் அடிச்சிருக்கு. கரண்ட் ஷாக்கா? கரண்ட் பில் ஷாக்கு. பில்லா அதிகமா வந்திருக்கா? ஜீரோ வந்திருக்கு. ஜீரோவா? அதே இப்படி எல்லாம் மேல உள்ளவனோட கருணை.
2: இப்போது உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பூஜ்யமாகலாம். பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. இனி ஒவ்வொரு வீடும் சூரியகர்.
0: ஆகாஷ்வாணி ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 10:31. திரைகானம் கேட்கலாம் நேர்களே.

0: தேவாவினி சேமிப்பில் குஷி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க. திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களை, ஊட்டி எஃப்எம் 101.8.

யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா ஆகியோர் பாடிய பாடல் பாலா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 திரைகானம். நேர்களே, இன்று காலை 11:02 12 மணி வரைக்கும் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி ஒலிக்க வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கலந்துரையாட போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை காப்பது மௌனமா இல்லை மனம் திறந்து பேசுவதா, இது குறித்து தான் நேர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடக்கப்போகிறது. நேரில் 11:02 12 மணி வரைக்கும் ஊட்டி எஃப்எம் 101.8 உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்குங்க.

தேவாவின் இசையமைப்பில் வல்லரசு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் கேட்டீங்க. கேட்ட அந்த பாடலோடு திரைக்கானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இதனை மக்கள் தங்கள் வாக்குகளால் தகர்த்தெறிந்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 11:02.

ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அதாவது இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள்ல நம்ம பேசவிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை காப்பது மௌனமா மனம் திறந்து பேசுவதா. அதாவது நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது வந்து மௌனமா இருந்தாலா அல்லது வந்து மனம் திறந்து நம்ம பேசுவதாலா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தலைப்பு. உள்ளூர் நேயர்களுக்கு எண் 9344909018, வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342909018. புதிய நேயர்களை அழைக்கிறோம், 8300019101. இதே நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.

0: நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சிந்தனையோட நிகழ்ச்சியை துவக்கலாம். அதாவது கோபத்தில் மௌனம் வந்து காக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. அதாவது கோபத்தில் மௌனம் காப்போம், தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் மனம் திறந்து பேசலாம். இதுதான் வந்து வாழ்க்கையிலோட பல பிரச்சனையை வந்து நம்ம எளிதாக கையாளக்கூடிய ஒரு நல்ல ஒரு அணுகுமுறைனே சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: பெருமாள் சாமி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக உள்ளோம், நீங்களெல்லாம் நலங்களா?
0: எல்லாம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கோவை மாவட்டத்துல மழை பெய்யுதுங்களா?
1: மழை நைட்டு ஒரு 12 மணி அளவுல பெஞ்சுதுங்க. எல்லாருமே மழையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அநேகமா இந்த சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
0: சரி, நீங்க தலைப்பு கேட்டீங்களா? அதாவது மனதை
1: கேட்டனுங்க.
0: மனச வந்து காக்குறது எப்படி, மௌனமா இல்ல வந்து மனம் திறந்து நீங்க பேசுவீங்களா?
1: நீங்க அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதனால உங்களை பொன்னாடை அணிவித்து தான் கௌரவிக்கணுங்க.
0: அப்படியா?
1: உண்மையான சொல்லணுங்க.
0: ஓகே, தேங்க்யூ.
1: உள்ளமதில் என்ன உள்ளது, நாம் என்ன நினைக்கிறோம் என்பது நாம் வெளிப்படுத்தும் சொற்களால் தான் மற்றவர்கள் உணர்வார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம். நம் நலனின் உண்மையான அக்கறை கொண்ட சிலரிடம் வெளிப்படையாக பேசினால்தான் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நமக்கு ஏதாவது கவலை இருந்ததனால் அலட்சியத்திற்கு உள்ளாக நேரிடும். அந்த நேரத்தில் நம் மேல் பாசமும் நேசமும் கொண்டவர்களிடம் நாம் கஷ்டத்தை சொன்னால்தான் நம் மனப்பாரம் குறையும், மனமும் தெளிவாகும், சரியான பாதையும் நமக்கு புலப்படும். எனவே மனதை காப்பாற்றுவது வெளிப்படையாக மற்றவர்களுடன் பேசுவதுதான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும்.
0: மற்றவர்களோட வெளிப்படையா பேசினா எந்த பிரச்சனைகளையும் சுலபமாக கையாளலாம் நீங்க சொல்றீங்க.
1: அது மட்டுமல்லங்க, நம்ம வருத்தம் கவலை வந்து மற்றவர்கள் கூட சொல்லும் போது இந்த மனப்பாரம் குறையுமுங்க. மனத்துக்குள்ளேயே போட்டாளுத்தி நாமளே தனியா சிந்திச்சு குழம்பி போறதை விட மற்றவர்கள் கூட சொல்லும் போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, நாம் பகிர யாரிடம் பகிர்கிறோமோ அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக, நம்மேல் அன்பும் அக்கறையும் உள்ளவர்களா அவர்களா இருக்கணுங்க.
0: கண்டிப்பா.
1: சில பேர் கூட சொன்னா என்ன செய்வாங்க, செய்வாங்கன்னா நம்மளுடைய கவலையை வந்து அதிகப்படுத்தி தவறான செயல்படுற மாதிரி வழிகாட்டிடுவாங்க. அதுல வந்து நாம மிக மிக கவனமாக
0: சிந்தித்து செயல்பட வேண்டும். அதாவது கோபமா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, கோபம் வந்து அதிகமா இருக்கும் போது வாக்குவாதம் எல்லாம் ரொம்ப வந்து செய்யாம மௌனத்தை வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே,
1: அதுங்களோட
0: கருத்துக்களுக்கு நன்றி சார்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: பேசுறேன்.
1: கும்பகோணன் மனோகரன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
0: மனச வந்து நம்ம வந்து இறுக்கமா ஆக்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, மௌனமாவே எந்த நேரம் பார்த்தாலும் மௌனமா இருந்துட்டா நம்மளுக்கு வந்து ஒரு மனசுல அப்படியே இறுக்கமா இருந்தோம்னாக்க யாருமே நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்க.
1: கண்டிப்பா
0: நம்ம மனசுல உள்ளத வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சவங்ககிட்ட, நல்லா பழகினவங்ககிட்ட, நம்ம உறவுக்காரவங்ககிட்ட, நல்லா நம்ம கிட்ட யாரு ஃப்ரீயா பழகுறாங்களோ அவங்க கிட்ட வந்து நம்ம மனசுல உள்ளத சொல்லலாம்.
1: மனதை தெளிவுபடுத்தணும்,
0: ஆறுதல் பெறலாம், சந்தோஷப்படலாம், சந்தோஷப்படலாம். என்ன அதுக்காக நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம மௌனமாவே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மூஞ்சில உள்ள அந்த நரம்புகள்லாம் வந்து இருக்க அடைஞ்சு நம்ம முகமே விகாரமா காட்ட ஆரம்பிச்சிடும்.
1: ஏன்னா
0: யாருக்குமே பிடிக்காது நம்ம மூஞ்ச பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும் இவர் என்ன உண்மையே இருக்காரு அப்படிம்பாங்க. என்ன கலகலன்னு பேசணும், ஜாலியா நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களா பார்த்து அவங்கள்ட்ட நல்லா ஜோக் அடிக்கலாம், நல்லா ஜாலியா இருக்கணும், மனசை வந்து பக்குவமா நம்ம வச்சுக்கணும். அதுக்குன்னு நம்ம மனசு பக்குவ ஃப்ரீயா பேசணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பேசக்கூடாது. எதை பேசணும், எங்க பேசணும், இப்போ இடம் பொருள் ஏவல் பார்த்துதான் நம்ம எல்லாத்தையுமே பேசணும்.
1: அடுத்தவங்க மனச வந்து நம்ம புண்படுத்த கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா
0: உங்களுடைய குறைகளை சுட்டி காட்ட கூடாது. அந்த மாதிரி ஏழை பணக்காரங்க, நீ ரொம்ப ஏழையா இருக்க, உனக்கு ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு ஏளனை பண்ண கூடாது. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. மனசு இருக்கு, மனசு பெரிய நம்ம வச்சுக்கணும் அப்படின்னாக்கா வந்து சந்தோஷமான நிகழ்வுகள்ல கலந்துக்கணும். அது மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போய் பார்க்கணும். இந்த மாதிரி முதியோருங்கெல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன குறை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஜாலியா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நாங்க எல்லாம் செய்யறோம் அப்படி இப்படிலாம் நம்ம வந்து மனச
1: கருத்துக்களுக்கு நன்றி சார். நேரம் இப்போது 11:09 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு, மனதை காப்பது மௌனமா மனம் திறந்து பேசுவதான்னு சொல்லி நேயர்கள் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் வழியாகவும் நிறைய நேயர்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து கனகரத்னம் கனியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்திலேருந்து அவர் வந்து மெசேஜ், அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து அருமையா கொடுத்திருக்கீங்க. எனது கருத்து, மனதை காப்பது மனம் திறந்து பேசுவதுதான். அதாவது மனம் திறந்து பேசினாலே எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு.

இன்னொரு நேயரும் கூட செங்கல்பட்டு சி பன்னீர்செல்வம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து மனதை காப்பது வந்து மௌனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். மனம் திறந்து பேசுவது சில நேரங்களில் வந்து சரியாக இருக்கும். அதாவது ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம வந்து மௌனமே நமக்கு வந்து சரியான முடிவுன்னு சொல்லி இவர் வந்து அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி கர்ணா படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே செம்ம ஹிட்.

நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

நேரம் இப்போது சரியாக 11:16 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்னா, மனதை காப்பது மௌனமா மனம் திறந்து பேசுவதான்னு சொல்லிட்டு நேர்கள் உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க.

0: வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாசரப்பட்டி பாலசுப்ரமணியம் அவர் வந்து நன் மெசேஜ் பண்ணியிருக்காருன்னா, நேர்மையாக பேச வேண்டும், சில நேரங்களில் மட்டும் மௌனமாக இருக்க வேண்டும், அதிகமாகவும் பேசக்கூடாது, கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லணும்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோன். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலம், நலம் மறக்க முடியுங்க. நலம் இருக்கலாம்.
0: நலம் சூப்பரா இருக்கிறோம். அப்புறம்
1: சொல்லுங்க. மௌனம் சில நேரம் வெல்லும், சில நேரம் கொள்ளும். குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள ஒண்ணு கணவன் மௌனம் மனைவி மௌனம் இல்லாட்டி வளர்ந்துட்டே இருக்கும். கணவன் நான் ஆம்பளை சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டேன்னு வச்சுங்களேன், அப்படி வீட்டுல தட்டில வீட்டுல தட்டுல கொடுத்தாலே வீடியோ கொடுத்து, அதனால மனைவிட்ட கொஞ்சம் மௌனம். ஒரு சில விஷயங்கள்ல மௌனமா போயிட்டது ஆன்மகனுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஐயா கும்பகோணம் மனால சொன்ன மாதிரி அந்த விஷயத்த வெளிப்படைய பேச வேண்டிய இடத்துல இடம் பொருள் ஏவலை அறிந்து பேச வேணும். நம்ம விஷயத்த சொல்லிட்டோம்னா போய் நாலு இடத்துல பரப்பா மாதிரி நல்ல மனிதர்களை பார்த்து நம்ம வெளிப்படைய
0: பேசிக்ரெட்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பரப்பி விட்டுட்டு அவரு அது ஒண்ணுக்கு ரெண்டா போய் அது திருப்பி நம்மளுக்கே கம்ப்ளைண்டா வந்து
1: பெருமாளாக்கி அப்புறம் பூ வச்சு பொட்டு வச்சு ஊர்வலம் நினைச்சு விட்டுறாங்க. அதனால வந்து சில விஷயங்கள்ல வந்து மௌனமா இருக்கணும், சில விஷயங்கள் வந்து நம்ம நம்பகத்தகுந்தமான மனிதர்கள்
0: நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க போல நீங்க.
1: ஆமா, வயசு 64 ஆயிடுச்சு.
0: ஓகே ஓகே சார், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி.
0: தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

0: அடுத்தது குமார் இடுக்கி மாவட்டம் கேரளாலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மனதை காப்பது நம்முடைய அன்பானவர்களிடம் இருந்து மனம் விட்டு இடம் பொருள் அறிந்து பேசுவது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இணைப்பில் இருக்கும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். சத்தியம் பாளையம்ல கிளைமேட்லாம் எப்படி இருக்கு?
1: சத்தியமங்கலம்
0: சாரி.
1: ஆமா, கிளைமேட் நார்மலா இருக்குங்க மேடம், வெயிலும் இல்ல மழையும் இல்ல.
0: ஓகே ஓகே. தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டங்க மேடம். மனம் திறந்து, அதாவது மனதை காப்பது வந்து மனம் திறந்து பேசும்போது தான் மனதை காக்க முடியும். காரணம் என்னன்னா, மனம் திறந்து பேசும்போது தாங்க மேடம் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்படும். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா மன அழுத்தம் ஏற்பட்டு மனக்கவலை வரும். அதனால நாம உண்மை, சில நேரங்களில் பாத்தீங்கன்னா உண்மை பொய்யாகும், பொய் உண்மையாக கூட மாறும் மனம் திறந்து பேசலைன்னா.
0: என்ன
1: பொறுத்தளவுக்கு பிராங்க், அதாவது எதையுமே வெளிப்படையா பேசுறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து மௌனமா இருப்பீங்களா கண்ட்ரோல் பண்ணிட்டு, இல்ல என்ன பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்களா?
1: அதாவது எந்த காரியம் எதுக்காக கோவப்படுறங்கிறது முக்கியம் இருக்கலாங்க மேடம். கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்படணும், அதுக்காக முன்கோபம்ங்கிறது இருக்கக்கூடாது. முன்கோபம் வந்து நம்மளுடைய அறிவை கெடுத்து விடுங்கிறது தான் என்னுடைய கருத்து.
0: ஓகே, அதாவது நீங்க தேங்க்யூ, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். அதாவது இந்த நேயர் பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பேசுவது வந்து நல்லதுன்னு சொல்றது சொல்லிட்டு போயிருக்காரு. தவறான புரிதல்களை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சொல்லாமல் வைத்திருக்கும் வருத்தம், எதிர்பார்ப்பு ஆகியவற்றெல்லாம் வந்து மனம் திறந்து பேசினா வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு வந்து மனம் திறந்து பேசினா ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை வெளிப்படுத்தினார். வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர், அதாவது வந்து அரியலூர் மாவட்டம் சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரே வேர்டில் அப்படியே முடிச்சிட்டாரு, அதாவது மௌனம்தான் முக்கியம், மௌனமாக இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி சலங்கை ஒளி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஊட்டி FM 101.8.

0: இணைஞ்சிருக்கீங்க. இன்றைய தலைப்பு மனதை காப்பது மௌனமா மனம் திறந்து பேசுவதான் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம இணைப்புல நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: குள்ளக்கப்பல் சித்ரா மாலிக்கு பேசுறேன்ப்பா.
0: சித்ரா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுலயே எனக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு வருது. கண்டிப்பா
1: அப்படித்தான் இருக்கணும்ப்பா.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டப்பா.
0: உங்களுடைய கருத்து,
1: மௌனமா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிடுறோம், இல்லைன்னா அழுதுனா தீத்திரோம்.
0: மனவியாதி வந்துரும்ன்றீங்களா? மன உளைச்சல் காலாயிருவோம்.
1: தெரியாது, மனவியாதி வந்துரு, அப்புறம் நம்ம அதுலயே ஒரு மூழ்கிறோம். அதனால நம்ம யாராவது கிட்ட சொல்லி நம்மளோட கவலையும் சொல்லிடலாம், மனதில் இருக்கிறதையும் சொல்லிடலாம். அதனால சொல்லி சொல்லிடுறோம், இல்லைன்னா மனம் விட்டு அழுதுறோம். நல்லா நான் அப்படித்தான் செய்வேன்.
0: சொல்றதுக்கு பயமா இருந்தா அழுந்துருன்னு.
1: நான் அழுதுருவேன் கண்டிப்பா. எது சொன்னாலும் சொல்ல தெரியல, உடனே அழுதுருவேன் என்னால.
0: அப்ப அழுந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? நீங்க இத
1: நினைக்கிறீங்க,
0: அழுந்துருவீங்க.
1: அதனால
0: மனம் திறந்து பேசுவதுதான் பெஸ்ட் இல்லீங்களா?
1: ஆமாப்பா, பேசிடுவோம். எதுக்கு மௌனமா வச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. அதனால மறந்து சொல்லிட்டானே அவங்களுக்கு யதார்த்தமா சொல்றாங்க. நாம அதுக்கு எதாவது சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. அவனு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிருன்னு சொல்லுவா. அந்த ஆறுதல் தான் நம்மளுக்கு கிடைக்குமில்லப்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நீங்க இப்ப உங்ககிட்ட நான் சொன்னாதானே
0: ஏதாவது மனசுல இருந்தா மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்?
1: என்னோட இது உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: கண்டிப்பா.
1: நன்றி, வணக்கம்.

0: வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அவர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, கா சந்திரசேகர் அவர்கள் வந்து, மௌனம் நம்மை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றலாம், ஆனால் மனம் திறந்து பேசுவது வந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையலாம் அப்படின்ட்டு இறுதியாக என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்துன்னு சொல்லிட்டு, மௌனம் நம் மனதை காக்கும், மனம் திறந்த பேச்சு நம் உறவுகளை காக்கும் சொல்லிட்டு அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. வருக வணக்கம், யாரிங்கிறது?
1: இனிய காலை வணக்கம் மேடம். இரியசிய சாமி கண்ணன்.
0: சாமி கண்ணன், எப்படி இருக்கீங்க?
1: எல்லாம் நலமா இருக்கும் மேடம். நீங்க எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்புறம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, மௌனமா இருப்பீங்களா இல்ல கோபப்படுவீங்களா?
1: இது ரொம்ப ஒரு பொருத்தமான தலைப்பா இருக்கு எனக்கு.
0: உங்களுக்கு
1: எப்படி நீங்க? ஆமா ஆமா மேடம். நான் ஏதோ ஒரு விஷயம், நம்ம ஒரு சின்ன பிரச்சனைனா நான் அதுவும் சும்மாவே இருக்க மாட்டேன்.
0: சண்டை போட்டுருவீங்களா?
1: இல்ல இல்ல, பேசுறது பேசிதான் அதுக்கு, பேசுனா தீர்வு இல்லாம இருக்காது. பல முறை பல கோணத்துல
0: பேசுவோம்,
1: பேசி தீராத விஷயம் வந்து எதுவுமே இருக்காது. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் பேசிதான்
0: தீர்க்கிறாங்க.
1: அந்த மாதிரி நம்ம அந்த மௌனமா நம்ம அந்த மௌனத்தை நம்ம நம்மளுக்குள்ளார போட்டுட்டு இருந்தேன்னா நம்ம மன உளைச்சல்ல நிறைய பேரு நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க.
0: ஆமா, கரெக்ட். மனம் திறந்து பேசினாதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் மௌனம் பொருந்துமே தவிர, இல்லைங்களா?
1: மௌனங்கிறது அதுதான். எப்படின்னா, ஒருத்தர் நம்மளை திட்டிட்டு இருந்தா நம்ம மௌனமா இருக்கும், அது மௌனத்துக்கு அழகு. அதே டைம்ல நம்ம வந்து சில விஷயத்தை மனசுக்குள்ளார போட்டுட்டு அதுக்கு மௌனமா இருக்கக்கூடாது.
0: மனம் திறந்து பேசுவதுதான் நல்லதுன்னு உங்களோட கருத்தை சொல்றீங்க.
1: அது எப்படின்னா, நம்ம யாரு கூட என்ன பிரச்சனையோ அவங்க கிட்டயே பேசணும் மேடம்.
0: பக்கத்துல போய்
1: தீர்வு கிடைக்கும்.
0: அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி அது வந்து பெருசு பண்ண,
1: அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்க அத வேற ஒரு கோணத்துல அவங்களுக்கு சொல்லி அப்படியே தீர்வாகிறது. நேரமே பேசிட வேண்டியதா, ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தையில வந்துருச்சா, அது அப்படியே ஓசன் பண்ணிட்டே நம்ம இருந்தா அதுல எந்த விஷயமும் நடக்காது. நம்ம நேரம் அவங்க கிட்டயே நம்ம பகைகார

0: நடந்தாலும் சரி நேரா போய் அவங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, இதுக்கு இப்படிதான் தீர்வு, நம்ம இப்படிதான் பண்ணலாம், அதுக்காக நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு அதோட முடிஞ்சு
1: கண்டிப்பா.
0: இல்லைன்னா நம்ம அதையே நினைச்சு நினைச்சு நினைச்சு பல பேர் பல பாதிப்புகள்
1: நம்மளுக்கு மன உளைச்சல் வந்துடும்
0: வந்துடும் மேடம்.
1: கண்டிப்பா உங்களுடைய கருத்து அழகா
0: சொன்னீங்க,
1: மனம் திறந்து பேசணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ, நன்றி, வணக்கம் சார். சென்னையிலிருந்து வாட்ஸ்அப்பில் சிவகுமார் அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நம் மனதுக்கு அமைதி தருவது மனம் திறந்து மற்றவர்களிடம் நல்ல தகவல்கள் நல்ல நம்பிக்கையானவர்களிடம் நமக்கு பிடித்தவர்களுடன் பேச வேண்டும், மனம் திறந்து பேச வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு சென்னையிலிருந்து சிவகுமார். ஹலோ, வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு அழகான காலை வணக்கங்களுடன் ராஜீவ் உட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு சிஸ்டர். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
2: ரெடி ஆயிட்டு சிஸ்டர். நாங்க லைன்ல இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க, இந்த தலைப்புல இது உங்க நம்ம ஊட்டி போறோம்.
1: அதுதான், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா மதிய உணவும் சேர்த்து சாப்பிடலாம் இல்லீங்களா?
2: ஆமா சார், பேசிட்டு போயிட்டா சந்தோஷம் ஆயிரும்ல சார், மன இடத்துல இருக்கு, மன விட்டு பேசிட்டு போயிடலாம் இல்லீங்களா, சாப்பாடு அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம்.
1: அப்ப நீங்க இதுலயே சொல்லிட்டீங்க கருத்தை, மனம் திறந்து பேசுறது நல்லதுன்னு.
2: ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க.
1: சொல்லுங்க.
2: நீங்க கொஞ்சம் நிலைய மனம் திறந்து அவர்கிட்ட தான் பேசணும்னு வந்தா அவங்கள லைன நீங்க கொடுத்துட்டீங்க. நாங்க மனம் திறந்து கேட்பது பேசுவது என்னன்னு கேட்டா, எங்களுக்கு காத்தால 9 மணிக்கே எங்க லைனை கொடுத்துருங்க, 11 மணிக்கே எங்க வாட்ஸ்அப்ப கொடுத்துருங்க, 1:30 மணிக்கு எங்க உலாவரம் சென்று எங்க கொடுத்துருங்க, 4 மணிக்கு எங்களுக்கு டீ டைம் கொடுத்துருங்க, நைட்டு 10 மணிக்கு உலாவரம் சென்றில் கொடுத்துருங்க. மன நிம்மதியோட நாங்க எல்லா மன நிம்மதியோட மன உளைச்சல் இல்லாம இருப்போம்.
1: எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கான நிகழ்ச்சி தானங்களே?
2: ஆமா சார், அதனால வந்து எங்க பழைய நிகழ்ச்சி எங்களை கொடுத்துருந்து மனம் திறந்து கேட்கணும் சகோதரி அமைதியா கேட்டதற்கு வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
1: நன்றி, வணக்கம் சார். நேரம் இப்போது 11:34 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு, மனதை காப்பது மௌனமா மனம் திறந்து பேசுவதான் சொல்லி நிறைய நேயர்கள் வந்து மௌனமா இருக்கவே கூடாது, மனம் திறந்து பேசினாதான் எல்லா பிரச்சனையும் வந்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் சொல்லி நிறைய நேயர்கள் கருத்து தெரிவிச்சாங்க. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி எஞ்சீவன் பாடுது படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஊட்டி FM 101.8.

0: நேரம் இப்போது 11:39 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும் தலைப்பு, மனதை காப்பது மௌனமா மனம் திறந்து பேசுவதா. நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பகுதியில இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது மனம் திறந்து பேசுவது இரண்டு முக்கியமான கண்கள் போன்றவை, அதாவது ரெண்டுமே சொல்லிட்டாரு. வாழ்க்கையில் மனதை காப்பதற்கு மௌனமாக இருப்பதும் மனம் திறந்து பேசுவதும் இரண்டு முக்கியமான கண்கள். இவை இரண்டுமே வெவ்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு தேவைப்படுகின்றன. சில நேரங்களில் பேசுவதை விட அமைதியாக இருப்பதே மனதுக்கு நல்லதாமா. நீங்கள் அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்கள் அதிக கோபத்தில் இருக்கும்போது மௌனமாக இருப்பது பெரிய சண்டைகளை வந்து தவிர்க்கும்னு சொல்லியிருக்காரு. உங்களுள் இருக்கும் கவலை, பயம் அல்லது வலியை உங்களுக்கு பிடித்தமானவர்களிடமோ அல்லது நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களிடமோ மனம் திறந்து பேசும்போது பாரம் வந்து கொஞ்சம் குறைந்ததாக உணர்வீர்கள். எனவே சூழ்நிலையை பொறுத்துதான் அமைதியாக இருப்பதா மனம் திறந்து பேசுவதான்னு சொல்லி நாம் வந்து தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவை இரண்டும் இரண்டு கண்கள்னு சொல்லி அவருடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. வருக வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கும் சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மேம்?
0: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். சாப்பிட்டாச்சுங்களா?
1: ஓ சாப்பிட்டாச்சு. இல்லங்க மேம், இப்பதான் கோவில் பூசை முடிச்சிட்டு வந்தேன். எங்க ப்ரோக்ராம் தொடங்கிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். சப்பாத்தி தேய்க்கணுங்களா? சரி, உங்கள்கிட்ட பேசிட்டு போய் தேய்ச்சிக்கலாம்.
0: டிஃபன் வந்து 12 மணிக்கு தான் சாப்பிடுவீங்களா?
1: அப்படித்தான் ஆகும். இன்னைக்கு அமாவாசை இருக்கனா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரப்போ லேட் ஆயிடுச்சுங்களா மேம்?
0: ஓகே ஓகே, நல்லது.
1: இதுக்கு மேலதான் செய்யணும் மேம். சரி, ஒரு லைன் கிடைச்சது, பேசிட்டே போய் நிம்மதியா சாப்பிட்டுக்கலாம் மேம். அவர் சொன்ன மாதிரி மனம் திறந்து பேசிடலாம் இல்லீங்களா?
0: எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மனம் திறந்து பேசுறது தான் நல்லது அப்படின்னு கருத்து பதிவு பண்ணிருக்காங்க. சொல்லுங்க
1: மேம். நானும் சொல்றேங்க மேம்.

0: மனம் திறந்து சொல்லு. ஆனா அவர் சொன்ன மாதிரி ரெண்டு எந்தெந்த சமயத்து சந்தர்ப்பக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசணுங்க மேம். ஒரேடியா வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசிடவும் கூடாதுங்க மேம். மூஞ்சில் அடிச்ச மாதிரி நிலைமைக்கு எப்படி தகுந்த மாதிரி போயிடும் மேம். நல்லதும் செய்யற இடத்துல நம்ம அந்த மாதிரி மனம் திறந்து பேசலாம. நமக்கு மௌனமா இருக்கிறது அது ஒரு சாதகம் தான் மேம். நம்ம பேசி அது பெரிய பிரச்சனைக்குள்ள போய் முடியாதுக்குங்க மேம். நம்ம அவங்க என்னமோ பேசிட்டு போட்டு நம்ம நிதானமா இருக்கலாம்னு மௌனமாவும் இருந்தாலும் நமக்கு அந்த வாழ்க்கைக்கு அது ஒரு அடிப்படையில நல்லது தாங்க மேம். ஆனா வேணுங்கிற இடத்துல நம்ம மனம் திறந்து பேசினா நம்ம பாரம் கொஞ்சம் மனபாரத்தை யாருக்கிட்டயாவது இறக்கி வைக்கணும்னாக்கா நல்ல ஒரு மனுஷங்களா நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்பகமாக இருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி மனம் விட்டு பேசிடணும் மேம். அப்ப நம்ம அழுது கொஞ்சம் தீர்த்துட்டு அந்த மனபாரம் கொஞ்சம் இறங்கும் மேம். ஆமாங்க மேம். ஆனா மௌனம் காப்பது நல்லதுதான் மேம். அது நீங்க சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடுறதுக்கு பதிலா நம்ம மௌனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா?
1: பெரிய பிரச்சனை ஆகாது. அப்புறம் கோபம் கொஞ்சம் தணிஞ்ச பிறகு பேசலாம்
0: மேம். அவங்க வந்து நிதானமா அது பேசினது என்னன்னு நம்ம அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்குவாங்க.
1: யோசிக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சில சமயத்துல மன அமைதி கிடைக்கும். அதனால வந்து ஒரு சில சமயத்துல நம்ம வந்து மௌனமா இருக்கிறது நல்லது. ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம மனம் திறந்து பேசுறதுதான் நல்லதுன்னு நிறைய வந்து கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணிட்டு
0: பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அது நம்பகமா நீங்க இருக்கிற ஒரு ஆளுங்க கிட்ட போய் சொல்லணும் மேம். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சு நம்ம மனசுல வேதனை எல்லாம் தீர்த்து கொஞ்சம் கட்டி கொட்டி அழுதுட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுனால அப்படியும் செய்யலாங்க மேம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவர் சொன்ன மாதிரி ரெண்டுமே வேணும் மேம். நிதான நிலைமைக்கு ஏத்த மாதிரி போயிடணும் மேம். நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும், நிதான கடைபிடிக்கிற இடத்துல கடைபிடிக்கணும் மேம். ரெண்டுமே வேணுங்க மேம். எதுவுமே பொறுமைங்கிறது எல்லாத்துக்கும் வேண்டியதுனங்க மேம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய
0: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம்.
1: நன்றி, வணக்கம்மா. வருக வணக்கம். வருக வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: கோவையில இருந்து ராஜேஷ்.
1: ராஜேஷ் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். தலைப்பு கேட்டீங்களா? கோவம். நீங்க பேசுறதே மௌனமா பேசுறதுனால உங்களுக்கு மௌனம் தான் பிடிக்கும்.
2: நான் மௌனத்துக்கு ஆதரவு இல்ல.
1: மனம் திறந்து
2: பேசுவீங்க. ஆமா, மனம் திறந்து பேசணும். ஏன்னா மனம் திறந்து பேசுறது வேற, எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்றது அப்படிங்கறது வேற. மனசுல ஒரு கவலைகள் வரும்போது அதை ஷேர் பண்றதுக்கு நிச்சயமா யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஷேர் பண்ணணும். இல்லன்னு மன அழுத்தங்கள் அதிகரிக்கும். சில நிறைய பிரச்சனைகளுக்கு இப்ப காரணமே பேசுறதுக்கு ஆள் இல்லாதான். பேசுறதுக்கு ஆள் இல்ல. அந்த வயசானவங்க பாத்தீங்கன்னா பாதி இடத்துல வந்து ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு மோகிக்க ஆளாறாங்க. சின்ன பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாதனால பல பிரச்சனைகளுக்கு ஆளாறாங்க. அதனால மனசுல வந்து எப்பவுமே வந்து மௌனமா இருக்கலாம். கவிஞர்களுக்கு அழகு, நாம வந்து நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னு போகும்போது நம்ம வந்து மனசை பாதுகாக்கிறது மௌனமாவே இருந்துட்டு இருந்தோம்னு வைங்களேன்,
1: பிரச்சனையே தீராது.
2: கொஞ்ச நாள் இனிமையா இருக்கும்,
1: கண்டிப்பா
2: அதுவே நமக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால எப்பவுமே மௌனமா இருக்கிறத விட யாரோ ஒருத்தங்க கிட்ட, எல்லாருக்கிட்டையும் கண்ட பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வேற. நமக்குன்னு சில யாராவது முக்கியமான ஒரு நண்பர்கள் இருப்பாங்க, இல்ல நம்ம உறவினர் யாராவது நமக்கு ரொம்ப தோழர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட மன விட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தினாதான பிரச்சனையே தீருது.
1: கண்டிப்பா. மனம் விட்டு பேசும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் சீக்கிரம் ஒரு முடிவு.
2: பேசுறதுக்குதான ஊட்டி வானொலியில இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கொடுக்குறீங்க. மௌனமா இருக்கணும்னா நான் காலே பண்ண வேண்டாம்.
1: நீங்க அந்த மௌனம் சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ. எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்க தலைப்பு மனதை காப்பது, மௌனமாக மனம் திறந்து பேசுவதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் வந்து மனம் திறந்து பேசினாதாங்க ரொம்ப நல்லது, எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமாக தீர்வை வந்து காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து மனதை காப்பது மௌனமாக மனம் திறந்து பேசுவதான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்தோனி ராஜ் சென்னையிலிருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மனதை காப்பது மனம் திறந்து பேசுவது தான் அப்படின்னு மனம் திறந்து பேசுறத பத்தி அவர் சொல்லியிருக்காரு. தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நம் மனதை பாதுகாப்பது மனம் திறந்து பேசுவது தான். அதாவது வந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து நம் மனம்தான். அதை பாதுகாக்கவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க மனம் விட்டு பேசுவதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, சில நேரங்களில் பிரச்சனைகளின் போது சண்டைகள் ஏற்பட்டு அது வன்முறையாக மாறலாம், அதனால் வந்து சில நேரங்களில் மௌனம் முக்கியம், ஆனால் அந்த மௌனம் நிரந்தரமாக மாறினால் வந்து மிகப்பெரிய சுமை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து ஜோதிலட்சுமி வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ரஹ்மான் திட்டச்சேரியிலேருந்து, மனதை காப்பது மௌனமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து மனம் திறந்து பேசுவது வந்து மனதை காக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிவு பண்ணியிருக்காங்க கருத்துக்களை.

0: நினைத்த நேரம் 11:52 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் நம் அடுத்த நேயர். வருக வணக்கம், யார் இங்கிருந்து?
1: குட் மார்னிங் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் வந்துட்டீங்க லாஸ்ட் வீக். நல்லா இருக்கு மேம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க கூட பேசுறதுல.
0: தேங்க் யூ, தேங்க் யூ. எல்லா நேயரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா நேயரும் வந்து மனம் திறந்து பேசுவதுதான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நிறைய நேயர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க.
1: ஆமா மேம், நானும் அதுதான் சொல்லுவேன் மேம். ஏன்னா மௌனம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோங்கிறது யாருக்குமே தெரியாது மேம். ஆனா மனம் விட்டு பேசும்போதுதான் மத்தவங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறது தெரியும். அதே மாதிரி அந்த ஒரு ஒட்டுதல் அப்படிங்கறது மனம் விட்டு பேசும்போதுதான் இருக்கும். இப்போ உங்க மேலேயே யாராவது பிரியமா இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு அன்பான 4 வார்த்தைகள் பேசும்போதுதான் அந்த ஒரு ஒட்டுதல் அப்படிங்கறது வரும். இப்ப மௌனமா பாத்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணறது அப்படிங்கறதும் ஓகே, அக்செப்டபிள் தான். ஆனா மனம் விட்டு பேசும்போது மௌனமாக இருப்பதை விட ஒரு படி மேல வந்து நமக்கு அவங்க மேல பிரியம் இருக்கும். அதே மாதிரி நம்ம கஷ்டங்களை பகிர்ந்துக்குவோம், மனம் விட்டு பேசுவோம். அதே மாதிரி இன்பங்கள்ல நம்ம பகிரும் பொழுது ரெட்டிப்பாகும், துன்பங்கள்ல மனம் விட்டு பேசும் பொழுது பாதியாக குறையும்.
0: தவறுகளை திருத்தலாம்.
1: எனக்கு தெரிஞ்சவங்க மனம் விட்டு பேசி என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த பகிர்ந்துகிட்டாங்க, சந்திரசேகர் இது மாதிரி ஆச்சு அப்படின்னா நான் அவங்க ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்ணுவேன். இவ்வளவோ நபர்கள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அவங்க மனம் விட்டு பேசுறாங்களே, அதே மாதிரி மனம் விட்டு பேசுவதனால 4 நன்மைகள் இருக்குமே. அந்த நபருக்கும் நமக்கும் அந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பாண்ட் அப்படிங்கறது உருவாகும். ஒன்னு, ரெண்டாவது மனம் விட்டு பேசும்பொழுது அவங்க மனசுல அந்த ஒரு அழுத்தம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்காது. மூணாவது அந்த மனம் விட்டு பேசும்பொழுது நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கெயின் பண்ணலாம்.
0: நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாததை அடுத்தவங்கிட்ட இருந்து கேட்டுக்கலாம்.
1: ஆமா, நாலாவது மிக முக்கியமானது ஒரு நல்ல நேரத்தை நம்ம அவங்க கூட செலவிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கொடுக்கும். அப்போ மனம் விட்டு நம்ம பேசும் பொழுது நமக்கு பிடித்தவர்களுடைய நேரம் அப்படிங்கறத செலவிடும் பொழுது நம்ம யார் அப்படிங்கறது நமக்கே கூட தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்குமே. எனவே மௌனம் அப்படிங்கறத விட
0: நம்மளுக்கே தெரியாம நம்ம கிட்ட நிறைய நல்லது நல்ல செயல்கள் இருக்குன்றீங்க.
1: எக்ஸாக்ட்லி. அப்போ மனம் விட்டு நம்ம பேசும் பொழுது, மனம் விட்டு நம்ம ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கறது மேக் பண்ணும். அதனால நான் வந்து மனம் விட்டு பேசுறதுதான் ஒரு பெஸ்டான விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்றேன் மேம்.
0: ஓகே சார், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. மனம் திறந்து பேசுங்க, மனதை காக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க. நன்றி, வணக்கம் சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். நிலையத்தில் நேரம் 11:55 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் நேருக்கு நேர் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: தேவாவின் இசையமைப்பில் ஹரிணி குரலில் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து உடைத்துக்கொண்டிருக்கும் பாடலுடன் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி.
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வை னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வை னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
5: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினாலே தாங்க மாட்டேன்.
4: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
6: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
7: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.

எமது நிலையத்திலிருந்து இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல். அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று பிற்பகல் 12:05, 1:05, 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:40, 1:45 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:10 ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி

0: 1250 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இன்று பனியறின மக்களின் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். இன்று இடம்பெறும் திரைப்படம் 3. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கத்தினை தொடர்ந்து பட்டாம் பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 5 மணிக்கு செய்திச் சுருக்கத்தினை தொடர்ந்து பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் நேயர் விருப்பம். மாலை 6:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகம்புலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் எஸ் பார்த்திபன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:15 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா ஜி உபாத்யாயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்றைய மத நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Delhi police has denied permission for the proposed protest by the CJP at Jantar Mantar in the national capital today, citing previous violations of guidelines and public safety concerns. Addressing the media in New Delhi yesterday, Delhi Police Joint Commissioner Nupur Prasad said applications seeking permission to hold protests or other programs at Jantar Mantar must be submitted at least 10 days in advance. Ms. Prasad further stated that prohibitory orders under Section 163 of the Bharatiya Nagrik Suraksha Sanhita are currently in force in the area, imposing necessary restrictions to maintain public safety and law and order. Meanwhile, due to security reasons, the entry and exit at 45 metro stations will remain closed today till 6 p.m. These include Janpath, Patel Chowk, Central Secretariat, Lok Kalyan Marg, Rajiv Chowk, New Delhi, Seva Teerth and Mandi House. Delhi Traffic Police has also issued an advisory for traffic diversion in various parts of the national capital. BJP National President Nitin Naveen today alleged that opposition parties are making efforts to create instability in the country and acting at the behest of foreign forces. Talking to reporters in New Delhi, Mr. Naveen accused opposition parties of attempting to create a highly dangerous and serious situation in the country. Mr. Naveen also accused the opposition of insulting the public mandate by spreading falsehoods in the name of the constitution. He said repeated electoral defeats had led to desperation among opposition parties. The BJP president said the government will deal firmly with attempts to create tension in the country. India has warned Pakistan that it will not be deterred by nuclear threats and will deliver a fitting response to any terrorist attack. India's senior advisor to the permanent mission to the UN Conference on Disarmament in Geneva, Anmol Sher Bedi, made the remarks while speaking at the United Nations General Assembly's first committee meeting in New York yesterday. He said India would make no distinction between those who sponsor terrorism and those who mastermind it. Defence Minister Rajnath Singh will attend key events of the multinational air exercise Tarang Shakti 2026 at the Air Force Station Jodhpur in Rajasthan today. The exercise, being conducted from September 26 to October 12, aims to strengthen operational cooperation

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

நேர்களே, சிநேகிதியே, இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பெண்ணேயர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களது திறமைகளை வெளிப்படுத்தலாம். பெண்ணேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த சமையல் டிப்ஸ் சொல்லலாம், அழகு குறிப்புகள், உங்களுடைய திறமைகள், பாட்டு பாடலாம், கவிதைகள் சொல்லலாம், எந்த ஒரு உங்ககிட்ட என்ன சொல்லணும், நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய டேலண்ட்டை எதை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே பண்ணலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-9010-18, வெளியூர் நேயர்கள் 9342-9010-18, புதிய நேயர்கள் 8300-1908 இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு பெண்ணேயர்கள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தலாம் நிகழ்ச்சியில். வாட்ஸ்அப் மூலமாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 8300-1910-18 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களது கருத்துக்கள், அதாவது உங்களது திறமைகள், கவிதை, பாட்டு, சிப் டிப்ஸ் ஏதாவது சொல்லலாம், இல்லை நேயர்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். பெண் நேயர்கள் உங்களது சிநேகிதையை நிகழ்ச்சியை பயன்படுத்தி உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கானது, நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சி சிநேகிதியே. நிகழ்ச்சியில் முதலில் ஒரு பாடலை கேட்டு வரும். நேர்களை இணைந்திருங்கள் ஊட்டி FM 102.8 உடன்.

பரத்வாஜ் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா ஆகியோர் பாடிய பாடல் கேட்டீங்க. அமர்கலம் திரைப்படத்திலிருந்து. ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேயர்களே, பெண் நேயர்கள் பங்கு பெற்று உங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி இது. பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து பின் தூங்கி முன்னெழுவாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற, அதாவது வீட்டில் சும்மாதானே இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க எவ்வளோ ஊன்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் வீட்டில் அவ்வளோ வேலைகள் இருக்கும். ஒரு வீட்டை நிர்வகிக்கிறது, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எல்லா வேலைகளையும் பர்ஃபெக்டாக செஞ்சு கணவன், குழந்தைகள் இவங்க எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு முன்னாடி காலையில் வந்து முன்னாடி எழுந்திரிச்சு அவங்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்வது சாதாரண விஷயம் கிடையாது இது. அதே சமயத்தில் வேலைக்கு போகிற பெண்கள் இது எல்லாத்தையும் செஞ்சு வெளியில் போய் வேலைக்கும் போய் ஒரு பொருளாதார ரீதியாக கணவனுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெண் அவங்களுடைய ரோல் ஒரு குடும்பத்தில் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெண்கள் அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கணவனுக்கோ குழந்தைக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க படுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாமே வந்து அந்த பெண் அவங்க செய்வாங்க. ஆனால் ஒரு குடும்ப தலைவிக்கு அந்த பெண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்தளவுக்கு மற்றவங்களால் வந்து பணிவிடைகள் செய்ய முடியாது. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, இதில் பண்ணுவோம். பட் அந்த உடல் வலி, அந்த நோய், அந்த காய்ச்சல், அந்த உடம்பு வலிகள்லாம் தாங்கிக்கிட்டே அவங்க எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகுவாங்க, செய்வாங்க. நார்மலாக வந்து அதிக வலிகளை தாங்கக்கூடிய ஒரு சக்தி பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெண்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த சமுதாயத்தில். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்துக்கிட்டு உங்களது கருத்துக்கள் மற்றும் உங்களது கலைத்திறமைகளை வந்து வெளிப்படுத்தலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: உன்னாலே திரைப்படத்தில் இருந்து கிரிஷ் அருண் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க. ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைப்பில் சிநேகிதே நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக நேரூர் தராரிப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம்.
1: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, இதுல சிநேகிதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க நிகழ்ச்சியில?
1: அதாவதுங்க சார், தங்க பஸ்பங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து சார், நம்ம வீட்டுக்கிட்டயே ஒரு இடம் வந்துங்க சார், கடன் உடனே வாங்கியோ அல்லது நகர்ந்துட்டு வித்து ஒரு கிரவுண்ட் இடம் மட்டும் வாங்கி போட்டுட்டு இந்த ரோடு சைடு மட்டும் ரெண்டு வேப்ப மர கண்ணை ரெண்டு வேப்ப மண் கண்ணை நட்டுட்டீங்கன்னா வெயில் காலத்துக்கு வந்து ஒரு கட்டில போட்டு இந்த நார்கட்டில போட்டு படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம், நல்லா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து தேவையான தங்க பஸ்பங்கள்னு சொல்லுவாங்க, பொன்னாங்கனி கீரை சொல்லுவாங்க, தங்க பஸ்பம் அது சாப்பிட்டாக்கா அது துவையல் அரிசி சாப்பிட்டாலோ அல்லது கூட்டு வச்சு சாப்பிட்டாலோ உடம்பு அப்படி மினு மினுன்னு மின்னுங்களாமா. அது அந்த பொன்னாங்கனியை நாட்டு பொன்னாங்கனியத்தை சொல்லுவாங்க, நாட்டு பொன்னாங்கனி வச்சுக்கலாம், அப்புறம் தூதுவாலை வைக்கலாம், நல்லா அந்த இது மாதிரி நல்லா கொத்தி விட்டு நிலத்தை கொத்தி விட்டு ஏர் ஓட்டுற மாதிரி நல்லா கொத்தணும். அடிமளந்து மெளிச்சு பாத்தி பாத்தியா பிரித்து ஒரு கொஞ்சம் ஒரு பாத்தியில சின்ன வெங்காயம் கூட நட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த தங்க இது வல்லாரக்கீரை வைக்கலாம், அப்புறம் வந்து இது தூதுவாலை வைக்கலாம். அப்புறம் வந்து இந்த சிறுகீரையிலேயே சார் நான் வந்து பார்த்துருக்கேன், எங்க தோட்டத்துல ரொம்ப சோளத்தட்டு அது போட்டு களைக்கொல்லி எல்லாம் போடாததுனால கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு இது சிறுகீரையிலேயே சிகப்பா இருக்கும். அது பாத்தீங்கன்னா அது பூராமே பிளட்டா தான் மாறும் போல இருக்கு, அப்படி ஒரு கலர். அந்த கீரை வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது, எங்கேயாவது கிடைச்சதுன்னா வேரோட பறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டோம்னா அப்புறம் விதையை உற்பத்தி பண்ணி அப்புறம் நம்ம அதை போட்டுக்கலாம், அந்த சிறுகீரை போட்டுக்கலாம். அப்புறம் பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க, வேலியில வந்து படர்ந்து இருக்கும் பூ வந்து நல்லா கொத்து கொத்தா பூ பூக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்படி சமைச்சு சாப்பிட்டோம்னா மட்டன் கூட பிடிக்காது அப்படின்னு. பாலக்கீரை அதை கொண்டு வந்து சேகரிச்சு வச்சுக்கலாம். இப்படி அரிய விதைகள் அதை வித்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஆஸ்பத்திரி போற வேலையே இருக்காது சார். அப்புறம் அவரை செடி வந்து கோழி அவரைன்னு சொல்லுவாங்க, நாட்டு ரகம் தான் டேஸ்டா இருக்கும். அந்த கோழி அவரைன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதா இருக்கும், அது அந்த அவரையை கொண்டு வந்து செடியா வச்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு அவரை பிஞ்சு அவரையை சாப்பிடலாம், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அதை முட்டை விட்டு அந்த விதையை எடுத்து குழம்பு வைக்கலாம், மசால் பண்ணலாம், பயங்கர டேஸ்டா இருக்கும் வைக்கலாம். கத்திரிக்காயிலேயே வந்து இந்த பச்சை கத்திரிக்காயின்னு ஒன்று இருக்கும், அந்த கத்திரிக்காய் பயங்கர டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் லைட்டா முள்ளு கூட இருக்கும், அது சரியான டேஸ்டா இருக்கும். அந்த கத்திரி நாற்று நடலாம். அப்படி வெண்டிக்காய் வந்து நாட்டு வெண்டிக்காய், அது ஒரு மாதிரி கலர் வெளிர்ந்த கிரீனா இருக்கும், ரோஸ் கலராகவும் கலந்த மாதிரி இருக்கும், அது வந்து பெருசு பெருசா இருக்கும், அதுதான் நாட்டு வெண்டைக்காய். இப்ப வர்றது ஹைபிரிட் காய் தான், நாட்டு வெண்டைக்காய் விதை வாங்கி விதைக்கலாம். அப்புறம் பூசணிக்காய் வந்து சார் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பெருசா இருக்கும், ஒரு பயங்கர

0: பெருசா இருக்கும். அது வந்து ஒரு செடி நட்டிங்கன்னா போதும், நட்டிங்கன்னா அது பெரிய காயா வரும், பழுக்கும். பழுத்த பிறகு அறுத்து பொங்கலுக்கு செஞ்சோம்னா சான்ஸே இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்புறம் இப்ப இருக்கிறதெல்லாம் நமக்கு ஹைபிரிட் காயில நமக்கு பிடிக்கவே பிடிக்காம போயிடும். ஏன், நம்ம கை கால் நொண்டியா நடமா, நம்ம விவசாயம் பண்ணி நம்ம கொஞ்சோண்டு இடத்துலயே இத்தனையும் வைக்கலாம், வச்சு எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டோம் பாருங்களேன். அப்புறம் வேற யார் வீட்லயோ எங்கேயோ போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
1: அதான் நம்மளே வந்து வளர்த்து நம்மளே வந்து சாப்பிடும் பொழுது அதோட சுவையே தனியா இருக்கும் இல்லைங்களா?
0: அது வளர்த்துனா நாட்டு ரகத்தை வளர்த்தணும் சார். நாட்டு ரகம்னு சில இதுல, அதாவது குருவி தலை பாவக்கான், குருவி மாதிரி குட்டி தலையா இருக்கும், அது என்ன டேஸ்டா இருக்குதுங்கிறீங்க, பயங்கர டேஸ்ட். அதை தடவி தடவிதான் பறிக்க முடியும், கண்ணுக்கே தெரியாது அப்படி இருக்கும். அந்த ரகத்தை கொண்டு வரலாம். அதுலயே இன்னும் கொஞ்சம் குட்டி, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச் 3 இன்ச் இருக்கும் நீளமா, அது 3 இன்ச் நீளமா இருக்கும், அந்த பாவக்காய் இருக்கு. இதெல்லாம் நாட்டு ரகம் அரிய வச்சு பீக்கிங்காயில் வந்து சார் வெளிரி போயிருக்கும், டார்க் கிரீனா இருக்கிறதெல்லாம் ஹைபிரிட், வெளிரி போயிருக்கும், குட்டையா இருக்கும் அது பீக்கிங்காய். அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட் தெரியும் பீக்கிங்காய். அப்புறம் புடலங்காய் வந்து குட்டையா இருக்கும், நீளமா இருக்கும், நீளமா இருக்கும், பயங்கர நீளமா இருக்கும். அதுதான் நாட்டு ரகம். அந்த காலத்துல நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாம்பு மாதிரி நீளமா படர்ந்திருக்கும். அந்த விதை கிடைச்சாலும் ஒரு ஒரு ஒரு செடி, நிறைய செடி வேண்டாம், ஒரு ஒரு பத்தல், அவரைச்செடிக்கு ஒரு பந்தல், பீக்கிங்காய்க்கு ஒரு பந்தல், இது மாதிரி புடலங்காய்க்கு ஒரு பந்தல், சுரக்காய். சுரக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சுரக்காய் வந்து நீருக்கு சம்பந்தமான நோயே வராது, கிட்னி ட்ரபிளே வராது. வெள்ளரி பிஞ்சு செடி, வெள்ளரி பிஞ்சு இருக்குங்களா, அது நாட்டு ரகம், சரியான டேஸ்டா இருக்கும். அது ஒரு 2 செடி சும்மா வேலியில படர் விட்டீங்கன்னா போதும். வேலி போட்டு அந்த வேலியில் படர் விட்டீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு அப்படியே தொங்கும். ஆனா பார்த்து பக்குவமா புடுங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா யாராவது புடுங்கிட்டு போயிடுவாங்க. புடுங்கி வச்சுக்கணும், அது கண்கொத்தி பாம்பு மாதிரி நம்ம பாத்துக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சிட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கு போற அப்படி இருந்தா எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பயசுறேன். ஆஸ்பத்திரி போக வேண்டிய தேவையே இருக்கு. ஒரு முருங்கை மரம், முருங்கை மரத்துலயே செம்முருங்கன்னு சொல்லுவாங்க சார். இலையெல்லாம் சிகப்பு, காம்பு எல்லாம் சிகப்பு சிவப்பா இருக்கும், காயும் சிவப்பா இருக்கு, சாப்பிட்டா மட்டனா இது முருங்கைக்காயான்னு தோணும். அப்படி ரகமெல்லாம் இருக்கு, அது தேடி பிடிச்சுதான் கண்டுபிடிச்சு வாங்கி வைக்கணும். அந்த கீரையை சாப்பிடுங்க, அந்த முருங்கைக்காயை சாப்பிடுங்க. இன்னும் எத்தனையோ ரகம் இருக்கு, எனக்கு மறந்து வச்சு சொல்றதுக்கு இன்னொரு நாளைக்கு சொல்றேன் சார்.
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப
0: நன்றி சார்.
1: நன்றி, தேங்க்யூ. அதாவது இவ்வளோ ரகங்கள் சொல்லிட்டு மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது நம்மளே வந்து நம்ம வீட்டை சுற்றி நம்ம காய்கறி தோட்டங்கள் அமைச்சு நம்மளே வளர்த்து விதவிதமாக வந்து எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை வந்து சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு விஷயம் கூட, உடலுக்கும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீடை சுற்றி வந்து தோட்டமாக இருந்து முன்னாடி 2 மரம் இருந்து கைது கட்டைகள் போட்டு படுத்து தேவையான காய்கறி எல்லாம் பயிரிட்டு நம்மளே வந்து ஒரு நாளைக்கு காலையில் மதியானம் ஈவினிங் நைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காய்கறியை பறித்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோடைய வாழ்க்கை முறையை யோசிச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன். இது உங்கள் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி.

தேவாவின் இசையமைப்பில் திப்பு பாடிய பாடல் ரெட் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். அன்பின் அடையாளம் பெண், ஆசையின் பிறப்பிடம் பெண், உடலில் உயிரானவள் பெண், கருவை சுமப்பவள் பெண், குலத்தை வளர்ப்பவள் பெண், அவளின்றி யாருமில்லை இவ்வுலகில். ஆணும் பெண்ணும் நிகர் என்று முன்னேறிடுவாள், தீமைகளை தகர்த்தெறிந்து புது உலகை படைத்திடுவாள். இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. நேயர்கள் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களின் நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களையும் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மற்றும் திரிபுராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலக மனநல தினத்தை ஒட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொலைபேசி வழி மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 48 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருவதாக திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இந்தியாவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும்

0: கூறுகிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த இவர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் முதல் வெள்ளையரல்லா பெண் நீதிபதி என்ற வரலாற்று சாதனையை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் 10 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபி சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தில்லியில் பொது அமைதியை உறுதி செய்யும் வகையில் BNSS 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் CJP போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சிப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி CJP சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்துள்ள தில்லி காவல்துறை பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்டம் நடத்த முயன்றவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதற்கிடையே தங்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளதாக CJP கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பழங்குடியின தலைவர்கள் குறித்த அருங்காட்சியகம்.
1: நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினர் ஆற்றிய பங்கு இன்றியமையாததாகும். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் பகவான் பிர்சா முண்டா. அவரது பிறந்த தினமான நவம்பர் 15 தேதி பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடுவதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 142 கோடி ரூபாய் செலவில் ராஞ்சியில் அருங்காட்சியகம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. பழைய மத்திய சிறையில் 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின தலைவர்களான சிது கன்ஹு, வீர் பது பகத், கயா முண்டா மற்றும் பகவான் பிர்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்காமல் முழுமை பெறாது என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதன் அடிப்படையில் அறியப்படாத தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தற்போதைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பழங்குடியின தலைவர்களின் பெயரில் மக்கள் நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. ஜார்க்கண்டின் கலாச்சார பெருமையை பாதுகாப்பதோடு பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை ஜார்க்கண்டிற்கு புதிய அடையாளத்தை வழங்கி வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: ஃப்ளை துபை விமானத்தை டெல் அவிவ் விமான நிலையத்தின் மீது மோதி தற்கொலை படை தாக்குதல் நடத்த இணை விமானி திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்துள்ளது. பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஓமனைச் சேர்ந்த இணை விமானியின் திட்டத்தை இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சார் முறியடித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணை விமானி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கல பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். உலகக்கோப்பை துப்பாக்கி

0: துப்பிச்சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஸ்வப்னில் குசேல், சரப்ஜித் உள்பட 11 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் டிங் என் சென்னை வென்றார். தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் நந்தினி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் தமிழகம் இதுவரை 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 12-10 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டாலினா ஹெவிட், யுக்ரைனின் வெலேரியா ஸ்ட்ரக்கோவா இணையை வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் எலிசாவிட்டா கோட்லியார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-1, 10-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லிசட் கார்பரா, ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோ இணையை வென்றது. துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி ஜான்சியில் இன்று தொடங்கியது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தமிழகம், மகாராஷ்டிரா உள்பட 29 அணிகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 12:50. கடல் மின்னோட்ட விவரம். திருவள்ளூர் ராயபுரம் முதல் புலிகெட் வரை தரை மின்னோட்டம் நாளை இரவு 7 மணி வரை நொடிக்கு 1 முதல் 1.1 மீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இந்திய செமி கண்டக்டர் மிஷன் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று உங்கள் கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன், நீங்கள் ஓட்டும் கார், வீட்டில் இருக்கும் ஸ்மார்ட் டிவி, விண்வெளியில் பாயும் செயற்கைக்கோள், இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் ஒரு பொதுவான சக்தி என்ன தெரியுமா? அதுதான் செமிகண்டக்டர் எனப்படும் மைக்ரோசிப்புகள். ஒரு காலத்தில் கச்சா எண்ணெய் உலக அரசியலையும் பொருளாதாரத்தையும் தீர்மானித்தது. ஆனால் இன்று இந்த சிறிய சிலிகான் சிப்கள் தான் உலகை ஆளுகின்றன. இத்தகைய உலகளாவிய சிப் சந்தையில் நம் பாரத தேசத்தை ஒரு வல்லரசாக மாற்றும் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டதுதான் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். இதன் அடுத்த பிரம்மாண்டமான அடியை பற்றி தான் இன்று நாம் கேட்கப் போகிறோம். ISM 2.0. நாம் கூட யோசிக்கலாம், ஏன் திடீரென்று இந்தியா இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த கோவிட் பெருந்தொற்றின் போது உலகளவில் மைக்ரோ சிப்புகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்போதுதான் தைவான் மற்றும் சீனா போன்ற ஒரு சில நாடுகளை மட்டுமே நாம் நம்பியிருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்று உலகம் உணர்ந்தது. இதற்காகத்தான் 2021 இந்திய அரசு 76,000 கோடி ரூபாய் நிதியுடன் ISM 1.0 திட்டத்தை தொடங்கியது. இதன் மூலம் குஜராத், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை உருவாக்க அடித்தளம் அமைக்கப்பட்டது. டாடா குழுமம் போன்ற

பெரிய நிறுவனங்கள் இதில் களமிறங்கின. ஆனால் அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இப்போது நாம் காலடி எடுத்து வைத்திருக்கும் இந்த 2026 மத்திய பட்ஜெட்டில் ISM 2.0 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை இதற்காக சுமார் 40,000 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டு இலக்குகள் இன்னும் பெரிதாக்கப்பட்டுள்ளன. ISM 1.0 என்பது வெறும் சிப் தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகளை அமைப்பதில் கவனம் செலுத்தியது. ஆனால் ISM 2.0 என்பது ஒரு முழுமையான செமி கண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பை இந்தியாவில் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் முக்கிய பிரிவுகள் மூலப்பொருட்கள் மற்றும் கருவிகள், சிப் தயாரிப்பதற்கான ரசாயனங்கள் மற்றும் இயந்திரங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பது, பிற நாட்டு வடிவமைப்புகளை மட்டும் நம்பியிருக்காமல் நமது சொந்த மேக் இன் இந்தியா வடிவமைப்புகளை உருவாக்குவது, துருவ் 64 போன்ற உள்நாட்டு ப்ராசஸர்கள், இந்தியாவில் சொந்த தொழில்நுட்பத்தில் மைக்ரோ ப்ராசஸர்களை உருவாக்குவது. செமி கண்டக்டர் தயாரிப்பு என்பது சாதாரணமானதல்ல. அதற்கு அணு உலைகளை விடவும் சுத்தமான கிளீன் ரூம்கள் தேவை. உலகிலேயே தைவான், அமெரிக்கா, தென்கொரியா போன்ற நாடுகள் தான் இதில் முன்னணியில் உள்ளன. ISM 2.0 மூலம் இந்தியா இந்த நாடுகளுக்கு இணையாக தனது விநியோக சங்கிலியை பலப்படுத்தப் போகிறது. இதனால் நம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறக்குமதி செலவுகள் பெருமளவு குறையும். நாம் வெறும் நுகர்வோராக இல்லாமல் உலகிற்கே சிப்களை வழங்கும் உற்பத்தியாளராக மாறப்போகிறோம். ISM 2.0 வெறும் தொழிற்சாலைகளை மட்டும் உருவாக்கவில்லை, லட்சக்கணக்கான உயர்தர வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கப் போகிறது. குறிப்பாக VLSI மற்றும் சிப் வடிவமைப்பு துறையில் இந்தியாவின் தேவை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. சமீபத்தில் கூட IIT மெட்ராஸ் மற்றும் மலேசியாவின் அட்வான்ஸ் செமி கண்டக்டர் அகாடமி இணைந்து இந்த துறைக்கான பிரத்யேக பயிற்சிகளை வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. தமிழ்நாடு ஏற்கனவே ஆட்டோமொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் முன்னணியில் உள்ளதால் இந்த சிப் புரட்சியிலும் நம் மாநிலத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நிச்சயமாக இந்த பயணத்தில் சவால்களும் இருக்கின்றன. தடையற்ற மின்சாரம், தூய்மையான நீர்வசதி மற்றும் உலக தரம் வாய்ந்த திறமையாளர்களை உருவாக்குவது போன்ற சவால்களை நாம் திறம்பட எதிர்கொள்ள வேண்டும். அதற்காக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்களையும் இந்த ISM 2.0 உள்ளடக்கியுள்ளது என்பது மிக குறிப்பிடத்தக்க விஷயம். சுருக்கமாக சொன்னால், 1990களில் எப்படி தகவல் தொழில்நுட்பம் இந்தியாவின் முகவரியை மாற்றியதோ, அதேபோல் 2020 செமி கண்டக்டர் துறை இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றப்போகிறது. சிலிகான் வேலி என்று அமெரிக்காவை கொண்டாடிய உலகம் விரைவில் இந்தியாவின் சிலிகான் புரட்சியை கண்டு வியக்கும். அந்த தற்சார்பு இந்தியாவின் புதிய அத்தியாயம்தான் இந்த ISM 2.0. இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இந்திய செமி கண்டக்டர் மிஷன் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:10. வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: சோனு நிகம் அனுராதா பாத்வாலா ஏற்பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

உங்கள் ஓடி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

நஜீம் அஸ்ரத், ரிமி டாமி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

உங்கள் ஓடி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

ஹரிஹரன் கவிதா கிருஷ்ணகுமூர்த்தி குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேரிலே இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்களின் நிறைவு பாடல்.

பென்னிதயாள் குரலில் நேயர்கள் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு பாரதத்தின் கீழ் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், நம் தேசத்தின் திறன் கட்டமைப்பு நடவடிக்கைகள் நம்பகத்தன்மை கொண்ட நாடுகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேவைப்படும் தருணங்களில் தனித்துவமாக செயல்படும் திறனை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் தேச நலன் மற்றும் உரிய பொறுப்புணர்வுடனும் பிற நாடுகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றார். தரங் சக்தி பயிற்சி புதுமையான சிந்தனைகளை தோற்றுவிப்பதோடு புதிய வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய பாடங்களுடன் எதிர்கால செயல்திட்டங்களுக்கு வழிகோலுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜோத்பூர் வானில் பன்னாட்டு விமானங்கள் இந்திய விமானங்களுடன் பறந்து சென்று பயிற்சியில் ஈடுபடுவது குறித்து பெருமிதம் வெளியிட்ட திரு ராஜ்நாத் சிங், ஒரே வானில் பல்வேறு அனுபவங்களை இதன் மூலம் பெற முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சிகள் இதில் இடம்பெற்றன. உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 48 லட்சம் பேருக்கு 53 தொலை மருத்துவ மையங்கள் மூலம் நலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைகள் எடுப்பது குறித்து இதற்கான மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமின்றி சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக நமது சமுதாயம் ஆதரவுடனும் பரிவுடனும் திகழ வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இதனத்தையொட்டி நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தொடங்கி வைத்தார். மனநலம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு தன்னார்வலர்கள், மன அழுத்தத்திலிருந்து மீண்டவர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணாக்கர், தனியார் செவிலியர் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான், போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் பெருமளவில் மனநல பாதிப்புக்கு உள்ளாவதால் போதைப் பொருள் பழக்கம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா்.

0: திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 14.5 கிலோமீட்டர் தூர பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை நாளை துவக்கி வைக்கும் பிரதமர் 5 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இதன்படி புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையங்கள் நாளை திறந்து வைக்கப்படுகின்றன. கோவையில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களையும் பிரதமர் துவக்கி வைக்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் பிரதமருடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் அறிவுசார் மையத்தை பார்வையிடும் பிரதமர் சென்னை வர்த்தக மையத்தில் பல்வேறு நலத்திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் ஏரி அருகே உள்ள ஜலகண்டேஸ்வர திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாட்டின் விளையாட்டுத்துறை ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்பட்டு தடகள விளையாட்டு வீர வீராங்கனைகள் தேசிய சர்வதேச போட்டிகளில் எண்ணற்ற பதக்கங்களை குவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடித்தட்டு நிலையில் உள்ள திறமையானவர்கள் கண்டறியப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு ஆளுமையுடன் சர்வதேச போட்டிகளில் வெற்றிகளை குவிக்கும் வகையில் நம் நாட்டின் விளையாட்டு சூழல் மேம்படுத்தப்பட்டது. அண்மையில் முடிவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்தது. தேசிய விளையாட்டுக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, ஒலிம்பிக் இலக்கு, ஆரோக்கியமான இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மேற்கொள்ளப்படும் சீர்மிகு விளையாட்டு திட்டங்களில் மாநில அரசுகளும் எழுச்சியுடன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில் அனைவரது வாழ்விலும் அமைதி, வளம், மகிழ்ச்சி, நம்பிக்கையை இத்தினம் ஏற்படுத்தட்டும் என வாழ்த்தியுள்ளார். மகாளய அமாவாசையொட்டி ராமேஸ்வரம், அக்னி தீர்த்த கடற்கரை, முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், திருச்செந்தூர் கடற்கரை, சேலம், மேட்டூர் மற்றும் மயிலாடுதுறை காவிரி ஆறு, ஈரோடு பவானி கூடுதுறை, நாகை கோடியக்கரை ஆதிசேது கடற்கரை, வைகை ஆறு, திருச்சி அம்மா மண்டபம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர். திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ப மண்டப படித்துறையில் திரளான மக்கள் கூடி மூதாதையர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் மக்கள் அதிகாலை முதலே தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மகாலய அமாவாசையொட்டி நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம், அம்பாசமுத்திரம், நெல்லை குறுக்குத்துறை, சிந்துபூந்துறை, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதிகாலை முதலே திரண்ட பொதுமக்கள் புனித நீராடி எள்ளும் தண்ணீரும் இறைத்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபட்டனர். இதனால் தாமிரபரணி நதிக்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை, காலநிலை மாற்ற பாதிப்புகள் குறித்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரினார். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வாக்கு சதவிகிதத்தை மதிப்பிட முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாக குறிப்பிட்டார். கடந்த 154 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் மாநிலத்தில் நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்வெட்டு, குடிநீர் பற்றாக்குறை, கூட்டு குடிநீர் திட்டங்கள் இல்லாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை எடுத்துரைத்த அவர், மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குவதால் தமிழகத்தின் நிதி நிலைமை எதிர்காலங்களில் மோசமான நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்றார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி முதலமைச்சர் திரு விஜயின் நீலாங்கரை இல்லத்தில் தற்போது வருகை புரிந்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்று மாலை சென்னை தீவு திடலில் நடைபெறும் மாணாக்கர் சந்திப்பு நிகழ்வில் திரு ராகுல்காந்தி பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் அட்டை பெட்டிகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி அதன் உற்பத்தியாளர்கள் 2வது நாளாக இன்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடலில் படகுகளில் இறங்கி போராட்டம்

0: போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் யானை தாக்கியதில் கோவையை சேர்ந்த ஒருவர் இன்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1041வது சதய விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சதய விழா வரும் 21-22 தேதிகளில் நடைபெறும். தூத்துக்குடி முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தசரா பண்டிகையானது நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தசரா பண்டிகை என்பது பக்தர்கள் தங்களது பல்வேறு வேண்டுதல்களுக்காக பல்வேறு தெய்வங்களின் வேடங்கள், விலங்கினருடைய வேடங்கள், அரசியல்வாதிகள் போன்ற பெரும் தலைவர்களுடைய வேடங்கள் போன்றவற்றை அணிந்து விரதம் மேற்கொள்வார்கள். வரும் 20ஆம் தேதி நடைபெறும் சூரசம்கார நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் பெங்களூருவில் இன்று தொடங்குகின்றன. முதல் போட்டியில் பெங்களூரு எஃப்சி அணி எஸ்சி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் சென்னை எஃப்சி அணி கோவா எஃப்சி அணியுடன் மோதவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மகாலய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி ஊட்டிஎஃப்எம் 101.8, நேரம் 1:55. திரைகானம்.

0: Department has forecast heavy rainfall over Bihar, Karnataka, Himachal Pradesh and Jammu and Kashmir for the day. And now before we end the bulletin, the headlines once again. Delhi police makes elaborate security arrangements amidst call for protest at Jantar Mantar, detain some individuals planning to participate. Rail and metro services partly affected in national capital. BJP accuses opposition of weakening constitutional institutions and breaking people's faith in democracy. Defence Minister Rajnath Singh says India is closely monitoring neighbourhood and global security developments, reiterates armed forces are undergoing major transformation under Atmanirbhar Bharat vision. India slams Pakistan at UN General Assembly for spreading lies and falsehoods about Jammu and Kashmir. And IMD forecasts heavy rainfall over Bihar, Karnataka, Himachal Pradesh and Jammu and Kashmir today. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி ஊட்டியம் 100.8 நிலையத்தில் நேரம் 2:15.
2: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
4: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
5: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள். பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம்.
6: பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி FM 101.8.
7: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
8: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.

நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

0: അക്ക ഇല ഇളച്ചാണ്ടു പറയുന്നു എൻ്റെ എൻ്റെ എൻ്റെ എൻ്റെ എൻ്റെ എൻ്റെ അമ്മ അമ്മ നമ്മ ചാച്ചനും ചാച്ചിയും മിന്ന ഇമന്ന ആടല വന്തേ കൂടിയ ഉളരു എൻ്റെ എൻ്റെ എൻ്റെ എൻ്റെ എൻ്റെ എൻ്റെ
1: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: எனக்கு
4: சாத்தியம் இதுல ஏதோ தில்லுமுள்ள இருக்கு. கரண்ட் திருடுறதானே நீ சொல்லு.
3: ஆமா திருடுறந்தான். ஆனா சூரியன்ல இருந்து கண்ணா அங்க இல்ல, கொஞ்சம் இங்க பாரு.
4: அப்படியா, மாடியில சேமிப்பு நடக்குதா?
5: பிரதமரின் சூரிய வீடு இலவசம் மின்சார திட்டம். ஒவ்வொரு வீடும் சூரிய வீடு.
6: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
7: மயக்கமா கலக்கமா மனதிலே,
6: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
8: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
6: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
9: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 மேட்னி டைம் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, ஒருபட பாடல்கள் இன்று இடம்பெறும் திரைப்படம் 3.

மோஹித் சௌஹான், அனிருத், ஸ்ரீகாந்த் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க. மேட்னி டைம் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களை ஊட்டி எஃப்எம் 91.8.

0: அஜித் அசோக் அனிருத் ஸ்ரீகாந்த் ஆகியோர் பண்ண பாடல் இடம்பெற கேட்டீங்க. நிலத்தில் நேரம் 2:40 ஆகிட்டு இருக்க நேர்களை ஓடிஎஃப் 91.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேட்னி டைம் ஒருபட பாடல்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா மோகன் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இவர்தான் சேகர் சார். இவருக்கு பகை அக்கம் பக்கத்தினருடன் அல்ல, மின்சார மீட்டருடன் தான்.
2: ஏ ராமோ, இந்த ஃபேன் ஏன்டா சுத்துது? எலக்ட்ரிசிட்டி பில் என்ன, உங்க அப்பனா கட்டுறான்?
1: மீட்டர் கொஞ்சம் சுட்டினாலும் சரி, சேகர் சாருக்கு தலை சுற்ற ஆரம்பித்து விடும். ஆனால் இன்று பாருங்கள், தீவன இயந்திரமும் ஓடுகிறது, ஜில்லான கூலரும் ஓடுகிறது.
2: என்ன அப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த மீட்டரோட முள்ளும் நிம்மதியா தூங்குது, நாங்களும் நிம்மதியா தூங்குறோம். மின்சார பில்லு இப்ப காணாமலே போயிடுச்சு.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான PM சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது மின்சார பில் குறைத்துள்ளன. இப்போது சேகர் சாரும் அவர்களில் ஒருவர். மின்சார பில் கவலையை மறப்போம். வீட்டு மொட்டை மாடியுடன் உறவை பலப்படுத்துவோம். அதிக விவரங்களுக்கு விசிட் செய்யுங்கள் pmsuryaghar.gov.in.
3: உங்கள் OTFM 101.8 இல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: சத்யபிரகாஷ் ஹரிஷ் சுவாமிநாதன் ஆகியோர் பாடின பாடல் கேட்டீங்க. ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மூணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நேரில் கேட்ட அந்த பாடலோட இன்றைக்கு மேட்னி டைம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நோடுகளில் அடுத்து வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றமில்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழகத்தில் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகியவற்றில் ஏனைய இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்துள்ளது. அதிகளவு வெப்பநிலை ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை இயல்பை விட ஈரோடு மாவட்டத்தில் 3.1 செல்சியஸ் முதல் 5 செல்சியஸ் வரையும், சென்னை, தருமபுரி, புதுச்சேரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரித்துள்ளது. மழை பதிவான இடங்களும் அளவுகளும் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி, குன்னூர் அஞ்சல் அலுவலகம், மதுரை, சோழவந்தான், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, தக்கலை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், சின்னக்கோரை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, குருத்தன்கோடு, அடையாமடை, நீலகிரி, பர்லியார், திருநெல்வேலி, நாலுமுக்கு, மணிமுத்தாறு, மதுரை, ஆண்டிப்பட்டி, தென்காசி, அடவி நயனார் கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, நெய்யூர், பேச்சிப்பாறை, இரணியல், குளச்சல் ஆகிய பகுதிகள், தூத்துக்குடி, கயத்தாறு, நீலகிரி, குத்தாபாலம், கெத்தை, கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், பெரியநாயக்கன் பாளையம், மதுரை மாவட்டம் பேரையூர், கள்ளந்திரி, கள்ளக்குடி, சிட்டாப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஏனைய பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 20

ஊட்டி எஃப்எம் 101.8. ஸ்டுடென்ட் டைம் 3 மணி ஆயிடுச்சு. நாம் கேட்கலாம் ஊட்டி 101.8 ஹலோ ஊட்டி. இந்த ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி உங்களுடைய உள்ளம் கவர்ந்த பாடலாக வருகிறது. உங்கள் ஊட்டி 101.8 நீங்கள் கேட்ட என்ஜாய் பண்ணலாம் உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை. நிலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த உள்ளம் கவர்ந்த பாடல் வரிசையில் வந்து நேர்களுடைய விருப்பமாக அவர்கள் எழுதிய கடிதத்திலிருந்து அந்த பாடல்களை போடுவோம். இந்த வாரம் இந்த உள்ளம் கவர்ந்த பாடல் யாருடைய விருப்பமாக வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நேயர் எஸ் ராஜேஷனுடைய விருப்பமாக. ஸோ ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்கிறார். வெளி மாவட்ட நேயர்களுக்கு எல்லாமே வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்திலே வந்து தன்னுடைய முன்னுரையை கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி அவர் வந்து அனைவருக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கு நன்றி இன் அட்வான்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடல்களெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய ஊட்டியகம் நேயர்களுக்காக வழங்குமாறு விண்ணப்பம் அனுப்பியிருக்கார். அந்த பாடல்களை வழங்கலாம் ஊட்டியமத்தி 1.8 ஸ்டேடியூன். இது உங்கள் ஊட்டியமத்தி 1.8 இங்கே எல்லாமே செமகிட்டு. அவருடைய முதல் விருப்ப பாடல் வருகிறது 1000 ஒருவன் திரைப்படம். இந்த ஸ்டேடியூன்

ஊட்டி எஃப்எம் திமுன்னு பிள்ளைகள நீங்க கேட்டிருக்கீங்க. ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல். நான் உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜே பி. நேர்கள் ராஜேஷனுடைய விருப்பமாக இன்றைய உள்ளம் கவர்ந்த பாடலை கேட்டிருக்கோம். நம்ம ஊட்டி எஃப்எம் திமுன்னு பிள்ளைகள ஸ்டுடியோல டைம் 3:06 ஆயிடுச்சு. நீங்க கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குரூப்போட பாடின பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். அடுத்த பாடல் ஒழிக்கிறது உங்க ஊட்டி எஃப்எம் திமுன்னு பிள்ளைகள ஸ்டேட்டியூன். உங்க ஊட்டி எஃப்எம் திமுன்னு பிள்ளைகள இங்க எல்லாமே சமகிட்டே.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

நெர்லை ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்க கேட்டிருக்கீங்க உள்ளம் கவர்ந்த பாடல் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம் உள்ளம் கவர்ந்த ராஜேஷ் நேருடைய பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் 3:11 உங்களுடைய விருப்பமாக அவர் அனைவருக்காகவும் நேர் அனைவருக்காகவும் அந்த பாடல் ராஜேஷ் கேட்டு மகிழுங்க உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8.

பிபி சீனிவாஸ் வாய்ஸ்ல அந்த பாடல் கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி உங்களுடைய உள்ளம் கவர்ந்த பாடலை வழங்கிட்டு இருக்கேன். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 எங்க எல்லாமே சமகிட்டே.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள்.
1: இவர்தான் சேகர் சார். இவருக்கு பகை அக்கம் பக்கத்தினருடன் அல்ல, மின்சார மீட்டருடன் தான்.
2: ஏ ராமு, இந்த ஃபேன் ஏன்டா சுத்துது? எலக்ட்ரிசிட்டி பில் என்ன, உங்க அப்பனா கட்டுறான்?
1: மீட்டர் கொஞ்சம் சுட்டினாலும் சரி, சேகர் சாருக்கு தலை சுற்ற ஆரம்பித்து விடும். ஆனால் இன்று பாருங்கள், தீவன இயந்திரமும் ஓடுகிறது, ஜில்லான கூலரும் ஓடுகிறது.
2: என்ன அப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த மீட்டரோட முள்ளும் நிம்மதியா தூங்குது, நாங்களும் நிம்மதியா தூங்குறோம். மின்சார பில்லு இப்ப காணாமலே போயிடுச்சு.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான
3: PM சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா,
1: இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது மின்சார பில் குறைத்துள்ளன. இப்போது சேகர் சாரும் அவர்களில் ஒருவர். மின்சார பில் கவலையை மறப்போம், வீட்டு மொட்டை மாடியுடன் உறவை பலப்படுத்துவோம்.
3: அதிக விவரங்கள்

0: இணைப்புக்கு விசிட் செய்யுங்கள் pmsuryaghar.gov.in.
1: டைம் 3:20. நீங்க கேட்டுட்டீங்க உங்க ஊட்டி எஃப்எம் 1.8 ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல். இல்லை, இந்த உள்ளம் கவர்ந்த பாடலுக்கு நீங்களும் வந்து கடிதம் வழியாக விருப்பம் தெரிவிக்கலாம் நிலையத்திற்கு. அந்த பாடல்கள் வந்து உள்ளம் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அதற்கடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்று மாலை 4 மணிக்கு 4:00 வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி லைவ்ல வந்து பேசலாம். கண்டிப்பாக வந்து குட்டீஸ் தான் பேசணும், பட்டாம்பூச்சிகள் நம்ம ஊட்டி எஃப்எம் 1.8 இருந்து. குழந்தைகள் பங்குபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணலாம் 9344-90-101-8. வெளியுநேர்களாக இருந்தால் 9342-90-101-8 8300-1-9108 என்ற எங்களுக்கும் தொடரலாம். வாட்ஸ்அப்லேயாகவும் உங்களுடைய குட்டீஸனுடைய விருப்பங்களையும் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக வந்து குட்டீஸை பேச சொல்லுங்கள், அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் கூட்டலாம் ஊட்டி 1.8 பேசும் விதமாக. 4 மணிக்கு ஷார்ப்பாக வந்து பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகள் வந்து பேசலாம். அதற்கடுத்து மிக முக்கியமான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்று மாலை 7:30 தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி அந்த நிகழ்ச்சியில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம் பாக்கம் கே காந்தி அவர்களுடைய நேர்முகம் வந்து இடம்பெற கேட்கலாம். அதை தாண்டி 8 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:05 ஷார்ப்பை வந்து நினைத்தாலே இணைக்கும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலையும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக உடைய விருப்பமான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம ஊட்டி 1.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்னொரு அழகான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், இது உங்கள் ஊட்டி 1.8. இங்கே எல்லாமே சமகிட்டு

வசந்தமுல்லை திரைப்பட பாடல் ஒலித்தது சாரங்கதாரா திரைப்பட டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ரங்கமானந்தன் இசையில் உங்க ஊட்டி 91.8 3:25. ஹலோ ஊட்டி, உங்க ஊட்டி 91.8 ஸ்டேட்யூ. வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஸ்டேட்யூன். இது உங்க ஊட்டி 91.8.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.
4: நேயர்களே, இன்று உலக மனநல தினம் கொண்டாடப்படுகிறது. மனநலம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கம். உடல் ஆரோக்கியத்தை போலவே மன ஆரோக்கியம்

0: மிக மிக அவசியம். மனச்சோர்வு, பதட்டம், மன அழுத்தம் போன்ற மனநல பிரச்சனைகள் குறித்து திறந்த மனதுடன் பேசவும் அதற்கான உதவியை நாடவும் இந்த நாள் மக்களை ஊக்குவிக்கிறது. மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களை பற்றிய தவறான கண்ணோட்டங்களை நீக்குவதற்கும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கும் சமூகத்திற்கு ஒரு அரிய வாய்ப்பினை இந்த நாள் வழங்குகிறது. மன ஆரோக்கியத்தை பேணுவது மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்வுக்கு இன்றியமையாதது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கம். உடல் நலம் செல்வம், மனநலம் மகிழ்ச்சி. மனம் திறந்து பேசுங்கள், கவலைகளை கடந்து வாழுங்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

3:36 நான் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஜேபி. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உங்கள் ஊட்டி அம்சம் 1:08 உள்ளம் கவர்ந்த பாடல்களை கேட்டுட்ருக்கோம். சென்னை நேயர் ராஜேஷனுடைய விருப்பமாக பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்குது ஊட்டி 1:08. அந்த வரிசையில் அடுத்த பாடல் கேட்டால் மதுரை வீரன் திரைப்படத்தில் ஸ்டேட்டியூன். இது உங்கள் ஊட்டி 1:08. இங்கே எல்லாமே சமகிட்டு அடுத்த பாடல் காற்றலையில் இதோ.

ராமனுடைய சில டீம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடிய பாடல் மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கக்கிட்ட 3:40 ஆயிடுச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி FM 1.8. ஹலோ ஊட்டி. சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஒழிக்கிறது ஊட்டி FM 1.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சிக்காக.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா குரலில் ஒலித்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அந்த பாடல் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளோட. சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக உங்க ஊட்டி 1.8 3:45 நிமிடம்.

0: ஊட்டி நேனுடைய உள்ளம் கவர்ந்த பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நான் உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜேபி. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 4 மணிக்கு ஷார்ப்பா உங்கள் குழந்தைகளோட ரெடியா இருங்க. மொபைல் போன்ல 9344190118 8300019 என்ற எங்களுக்கும் கால் பண்ணலாம். உங்கள் குழந்தைகளை பேச வைக்கலாம் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
3: லிசனர்ஸ், ஊட்டி 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் வரிசையில் நிறைவு பாடலாக ராஜேஷ் அவர்களுடைய விருப்பமாக, சென்னை ராஜேஷனுடைய விருப்பமாக நிறைவு பாடல் நிறைவு செய்ய வரும் நிகழ்ச்சியை.

4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்குச் சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களூரு தில்லி அணியையும் சென்னை கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனாவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகாஷி காஷ்யப் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல் ஜார்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 1:02 PM. இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில வந்து இன்னொரு குழந்தை இணைஞ்சிருக்காரு, ஆர்ஜே கார்த்திக்.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி 2 வாரங்களாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளும் வந்து பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளாகவே மாறி குழந்தைகள் கூட வந்து பேச போறோம். ஒரு குழந்தை வந்து ஆர்ஜே
0: ஜேபி,
1: இன்னொரு குழந்தை வந்து கார்த்திக்.
0: ஸோ ரெண்டு பேபிங்க நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு பேபிங்க தான் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த பேபிகள் வந்து நீங்க, அதாவது பேபிகள் இந்த குழந்தைகள்ங்கிறதுக்கு ஏஜ் லிமிட் சொல்லிருங்க கார்த்திக். நம்ம ஆளுங்க வந்து வயதானும் குழந்தைகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிறவங்க.
1: ஆமா, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்க கால் பண்ணலாம், அவங்களுடைய ரைம்ஸ் சொல்லலாம், அவங்களுடைய டேலண்ட்ஸ் எதா இருந்தாலும் வெளிப்படுத்தலாம், கவிதை சொல்லலாம், கதை சொல்லலாம், சும்மா போன் பண்ணி நம்ம கிட்ட பேசலாம்.
0: கண்டிப்பாக.
1: ஆமா, ஏன்னா குழந்தை, நம்மளும் குழந்தைங்க மாறிடுவோம்,
0: ஃப்ரெண்ட்ஸாவே மாறி பேசலாம். கண்டிப்பா நேர்களே, இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா வந்து இந்த பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிகளை உங்க ஊட்டி 51 புட்டில் குழந்தைகள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். உங்க வீட்டு குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அந்த தன்னம்பிக்கையை நம்ம மேடை பேச்சு மூலமாகத்தான் வளர்க்கணும் அப்படின்னு இல்லை, இது போன்ற வானொலி பேச்சு மூலமும் வளர்க்கலாம்.
1: நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு அவங்க கான்பிடென்டா வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம், ஏதாவது பாட்டோ ரைம்ஸோ ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அவங்களுடைய கான்பிடென்ட் லெவலும் நெக்ஸ்ட் சொல்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ குழந்தைகளை வந்து
0: பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ண சொல்லுங்க. அதை விட முக்கியமாக வந்து நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை போய் அவங்க குழந்தைகள் வந்து அப்படியே பட்டாம்பூச்சிகளாட்ட வந்து ஸ்கூலில் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ரேடியோவில் பேசினேன், ஊட்டி எஃப்எம்ல பேசினேன், என்னோட வாய்ஸ் எல்லாம் வந்து நீ கேட்டியானா, அந்த மாதிரி ஒரு துள்ளலான ஒரு நிகழ்ச்சி இந்த பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி. நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8, வெளியூர் நேர்களாக இருந்தால் 9319 2 1 0 101 8. அதற்கடுத்து புது நேர்கள், அதாவது நேர்களை வந்து புதுசாக வந்து வரவேற்பதற்காக 8300 101 8 என்ற எண்களையும் வச்சிருக்கோம். 0423 என்ற இணைப்பு எண்ணோட 2966 7 8 1 4 எண்களை வரிசையாக வச்சிருக்கோம். உங்க குழந்தைகள் பேசலாம் இந்த நிகழ்ச்சியில. ஸ்டேட் யூனித் உங்க ஊட்டி 51.8 இன்ட்ரோடக்ஷனாக ஒரு அழகான சாங் எல்லா குழந்தைகளுக்காகவும். ஸ்டேட் யூனித் உங்க ஊட்டி 51.8
1: இங்கே எல்லாமே சமஹிட்டு.

பெனிதாலோட வாய்ஸ்ல பையா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில நான் முத்துக்குமரனுடைய பாடல் வரிகளை கேட்டோம் நம்ம ஊட்டி 101.8 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிகளுக்காக.

0: நிலை ஊட்டி 51.8 நீங்க கேட்டிருக்கீங்க. பட்டாம்பூச்சி நம்ம குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. இந்த குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியில வந்து கார்த்திக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொண்டிருக்காரு. இன்னும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பத்தி,
1: அதாவது குழந்தைகள், அதாவது குழந்தைகள்னு சொல்லி பார்க்கும்பொழுது தெய்வத்துக்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே சமயத்துல குழந்தைங்க சொன்னா ஜட்ஜே கேட்பாரு இல்லையா, குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து கண்டதை சொல்ல மாட்டாங்க, கேட்டதான் சொல்லுவாங்க.
0: சூப்பர்.
1: சோ அது வந்து பேரண்ட்ஸ் வந்து வீட்டுல என்ன பேசுறாங்க, பேரண்ட்ஸை சுற்றி, அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸோ இல்லை சித்தப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் வந்து என்ன பேசுகிறாங்களோ அதை உன்னிப்பாக கவனித்து கேட்டு தான் அவங்க பேசுகிறாங்க.
0: கண்டிப்பாக.
1: ஸோ குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை.
0: சூப்பர்.
1: கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள்.
0: சூப்பர். ஸோ இப்போ ஒரு குழந்தை லைனில் என்னது நினைக்கிறேன், பேசலாம் குழந்தைகிட்ட. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: படிக்கிறீங்க
0: நீங்க?
2: நாலாவது
0: படிக்கிறீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: அதவெல்லி.
0: அதவெல்லி. ஓகே, ஃபைன். சரி, இப்போ வந்து நீங்க அந்த பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில ஊட்டி எஃப்எம்க்கு வந்து இணைஞ்சிருக்கீங்க. என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரைம்ஸ் தெரியுமா, இல்ல வந்து என்ன என்ன உங்களோட டேலண்ட், என்ன என்ன நல்லா செய்வீங்க, என்ன டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு?
1: நீங்க பாட்டு பாடுறீங்களா, கவிதை சொல்றீங்களா, இல்ல ரைம் சொல்றீங்களா, ஏதாவது சொல்வீங்களா?
0: உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் என்ன?
1: சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருப்பா?
2: டிராயிங் பிடிக்கும்.
1: யாரு?
2: டிராயிங் பிடிக்கும்.
1: வெரி குட். சரி, நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், உங்ககிட்ட ஒரு பதில் சொல்றீங்களா?
2: நான் சொல்றேன்.
0: அங்கிள் வந்து ஒரு கடி ஜோக் வச்சிருக்காரு. ஆமா.
1: ஏபி ஏபி இருக்கு இல்லையா, ஏபிக்கு போர் அடிச்சா என்ன செய்யும்?
0: ஏயும் பியும் போர் அடிச்சா என்ன செய்யும் கேக்குறாரு.
1: நானே சொல்லிட்டுமா? சிடி போட்டு பாக்கும்,
0: பாட்டு கேட்கும் அப்படிங்கிறாரு.
1: சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஜோக் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச ஜோக்?
0: ஜோக். சரி, ஒரு நல்ல பாட்டு பாடுங்க பாக்கலாம். நல்ல பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
1: ஏதோ ஒரு பாட்டு.
0: எந்த பாட்டுனாலும் ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டு கூட பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமாவே பார்க்க மாட்டீங்களா? ஆ, என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு, பாடுங்க பார்க்கலாம். எந்த பாட்டு பிடிக்கும் பாடுங்க.
2: இறங்கி வரவா, அவங்களோட கெஞ்சிங்க சேர்ந்தாதப்பா.
0: சரி, இது இது எந்த படம், எந்த படத்துல இந்த பாட்டு வந்துச்சு, எந்த படத்துல இருந்து இந்த பாட்டு?
2: லியோ.
0: லியோ, சூப்பர்.
1: இந்த படம் பாத்துட்டீங்களா? லியோ படம் பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா?
2: நல்லா இருந்துச்சு.
1: ஓகே, இப்ப கடைசியா நீங்க வேற ஏதாவது படம் பாத்தீங்களா? சரி, ஓகே. நீங்க என்ன சார், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு
2: சொன்னீங்கல்ல?
1: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொன்னீங்க. உங்க கிளாஸ்மேட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேர்.

0: ஒருத்தர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டா?
1: ஆமா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல ஒருத்தர தான் இருக்க முடியும்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே
1: ஓகே. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஆகணும்.
2: ஆமாங்க சார்.
1: ஓகே, வெரி குட். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாண்டு இருக்கீங்களா ஜாலியா?
2: ஆங்க சார்.
1: என்ன கேம் விளையாடுவீங்க? என்ன கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: கபடி.
1: கபடி.
0: சூப்பர்.
1: கபடி கபடி கபடி.
0: ஓகே சூப்பர். நிகழ்ச்சி வந்து இணைந்தமைக்கு நன்றி.
1: தேங்க் யூ ஸோ மச் கண்ணா. சூப்பர். இந்த மாதிரி தான் வந்து நமக்கு எந்த விஷயம் தெரியுதோ இல்லையோ நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்கள் நேயர்கள், அதாவது நேயர்கள்னு சொல்கிறது வந்து குழந்தைகள், குழந்தைகள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்குறோம்.
0: ஆமாம்,
1: அவ்வளோதான். குழந்தைகள் சொல்ல குழந்தைகள் கேட்க போகிறோம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-9010-18, வெளியூர் நேயர்கள் 9342-9010-18.
0: அடுத்து வந்து புது நேயர்களாக இருந்தால் 8300-0019-101-8. லேண்ட்லைன் கூப்பிடுனா 0423 என்ற இணைப்பு என்னோட 2966-781. இந்த நான்கு எண்களை தொடர்பு கொள்ளலாம். இப்ப நிகழ்ச்சியில இன்னொரு நேயர் வந்து இணைஞ்சிருக்க, குட்டி நேயர் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்ப்பா. என்ன தலைப்புனே தெரியல, மொத்தமா போட்டேன்.
0: ஊட்டி 101.8 நீங்க பேசுறீங்க. பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில, பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில குழந்தைகள் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ நேர்கள் உங்களுடைய குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இந்த நிகழ்ச்சியில். ஆனா பாடல் கேட்கலாம். ஸ்டேட் உங்க ஊட்டி 101.8
1: இங்க எல்லாமே சமஹிட்.
0: நேர்களுடைய கவனத்திற்கு இந்த நிகழ்ச்சி 4 மணியிலிருந்து 5 மணி வரை நம்முடைய நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. நிறைய நேர்கள் வந்து இன்னும் அந்த பழைய எண்ணங்களே இருக்காங்க, நாம போய் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நினைஞ்சாங்க. நீங்களும் பாட்டு கேட்கலாம் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக. குழந்தைகளை வந்து பேச வச்சு அந்த குழந்தைகளுடைய டேலண்ட்டை காமிச்சிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊட்டி வந்து ஒன்று. ஸோ ஸ்டேட் உங்க ஊட்டியை 101.8 இங்க எல்லாமே சமைக்கிட்டே.

0: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8. கேட்போம்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
2: வீட்ல FM கேட்டிருப்போம், அந்த FM-ஏ உங்க வீட்டுக்கு வந்தா இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
3: இப்ப உங்களுக்கு பிடித்த பழக்கங்கள்
4: எனக்கு அப்படி போடு போடுங்க.
3: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
4: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
3: பெருசா போய்கிட்டு இருக்கு.
2: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
0: உங்கள் ஊட்டி FM 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

ஊட்டி எஃப்எம் 1.8 நிகழ்த்தி நேரம் 4:25. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி. நம்ம ஊட்டி எஃப்எம் 1.8 குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எந்த வரிசையில குழந்தை

0: வந்து ரொம்ப அழகாக பேசுறாங்க. நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை பேச வைக்கலாம். ஊட்டி 1.8 இணைந்து 9344109108 9342 9198 புது நேர்கள் 8300019108 லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு என்னுடன் 2966781 இந்த எண்களை தொடர்புலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பளிக்கலாம் ஊட்டி 1.8 பேசுவதற்கு. ஆர்ஜே கார்த்திக் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து முதல்ல வந்து குழந்தைகளை பத்தி சொன்னார், குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கார்த்திக், இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமோ என்னமோ ஏலியன்ஸ் நேம் மாதிரி இருக்கு.
1: அதாவது பேர் வந்து ஸ்டைலிஷாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 90s-80s அந்த டைம்லலாம் வந்து பேருக்கு உண்டான அர்த்தம் வச்சு பேர் வச்சாங்க. ஒரு ஒரு பேர் இருக்கணும்னா அந்த குழந்தைக்கு அந்த பேர் வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி
0: அதை தாண்டி அந்த குழந்தையுடைய பேரை முழுசுவதாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும்
1: வச்சாங்க. இப்போ என்னன்னா சொல்றது புரியக்கூடாது, ஆனால் அது வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்கணும். அதாவது இந்த பேர் கேட்டால் வாவ் நைஸ் நேம் அப்படின்னு சொல்லணும். அப்படியான பேர்கள் தான் இப்போ பேரண்ட்ஸே வந்து சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் என்ன ஏதுன்றது வந்து அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல, பட் ஸ்டைலிஷாக இருக்கணும்.
0: அதை விட மிக முக்கியமான விஷயம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஜென்சி ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க.
1: அவங்க அவங்களுக்கே வச்சுக்கிறாங்க பேரு.
0: ஆமா, ஸோ அந்த குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் கேரக்டரிஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் நான் ஒரு பேசிட்டு இருக்கக்கூடிய கூட ஒரு முக்கியமான விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது எல் டு எல் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: எல் டு எல்,
0: எல் டு லேர்ன், அதாவது லேர்ன் அண்ட் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க, கற்று மர அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பது
1: மறப்பதான்.
0: ஸோ அன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பெரியவர்கள் சொல்லி கொடுத்தாருங்க, நல்ல பழக்கத்தை அப்படியே கற்றுக்கிட்டே இருந்தாங்க, அதை அப்படியே வாழ்க்கையில் ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தா வேகமாக விட்டுருவாங்க. ஏன்னா பெரியவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ்,
1: அது அது வந்து மர.
0: ஆமா மர. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எல் லேர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்,
1: ஃபாஸ்டா இருக்கு. பட் செகண்ட் இருக்கிற எல் வந்து
0: விடுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அதுதான் வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அன்னைக்கே ஒரு பழமொழியில் சொன்னாங்க. ஒன்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா அதை விடுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இன்று இருக்கக்கூடிய பேரண்ட், அதாவது பேரண்ட்ஸ்க்கு வந்து மிக முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போதே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்,
1: கெட்ட விஷயங்களை வந்து கத்துக்கவே கூடாது, அவங்க தெரிஞ்சுக்கவே கூடாத அளவுக்கு இருந்தோம்.
0: கற்று மர அப்படிங்கிற வேர்ட்ல மர வந்து நம்ம மறந்துடணும்,
1: நம்ம மறந்துறாங்க
0: பெரியவங்க. சோ நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் நேராக பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: அபினவ் கிரேஸ்.
0: அபினவ் கிரேஸ், எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
1: யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு பூச்சி என்ன? பூச்சி என்ன பூச்சி? ஏதாவது ஐடியா இருக்கா அபினவ்?
0: அதாவது
1: யாரு கண்ணுக்கும் தெரியாத பூச்சி?
0: இல்ல தம்பி வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, பாட்டு போடுவாங்கதான் வந்து இன்னைக்கு லைனுக்கே வந்தாரு. நீங்க இங்கேயும் வந்து கேள்வியை கேட்டு வைவா கேட்டேன் தம்பி இல்லைங்களா?
1: ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒன்னு ரெண்டு ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி சொல்லிட்டுமாப்பா. யாருக்கும் தெரியாத பூச்சி என்ன பூச்சி தெரியுமா? கண்ணாம்பூச்சி.
0: கடிக்கிறாருல்ல ஆர்ஜே கார்த்திக். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோக் சொல்லுங்க பாக்கலாம். ஜோக்லாம் சொல்லுவீங்களா ஸ்கூல்ல? சரி, உங்களுடைய டேலண்ட் என்ன? உங்களுக்கு விளையாட்டு பிடிக்குமா, இல்ல வந்து என்ன என்ன விதமான இதெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ல?
2: எனக்கு ஒரு விளையாட்டு பிடிக்கும்.
0: என்ன விளையாட்டு?
2: கண்ணாம்பூச்சி.
0: கண்ணாம்பூச்சி. அவர் உங்களை கடிச்சிட்டாரு.
1: என்ன கடிச்சிட்டாரு?
0: சூப்பர். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
1: ஹலோ,
0: உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல், என்ன பாடல்? திரைப்பட பாடல்
1: இல்ல ஒரு பாடல் கூட பாடி காமிங்க, ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம்.
2: நான் ஒரு poem சொல்றேன்.
0: ம், சரி சொல்லுங்க.
2: அது ஒரு ஸ்பெஷல் பிரதர் பத்தி.
0: ஓகே சொல்லுங்க.
2: My brother is in a wheelchair and he cannot jump or run, but I can throw a ball to him to catch and we have fun. cannot do a lot of things that other kids can do. He needs help getting dressed and he cannot tie his shoes. Mommy told me it is called special when a child is born that way. I said I could have told her that my brother is special every day.
0: சூப்பர் கண்ணா, சூப்பர்,
1: வெரி குட், வெரி குட்.
0: இந்த இந்த இந்த போயமோட மீனிங் தெரியுமா உங்களுக்கு?
2: ஆமா, அந்த ஸ்லல் அந்த பேர் பாருங்க, ம், அந்த ஒருத்தர் வந்தா ஸ்பெஷல் பிரதர்.
0: ஓகே, ஸ்பெஷல் சில்ட்ரன். ஓகே, அவங்களுக்கு வந்து நாம எல்லா விலையிலும் ஹெல்ப் பண்ணணும் இல்லீங்களா?
1: ம்,
2: ஆமா,
0: வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: Thank you.
0: பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமகிட்டு.

0: மாமன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேரிலே, ஊட்டி எஃப்எம் 101.8 அழகாக குழந்தைகள்லாம் வந்து ஃபோன் பண்ணி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நேயர்கள் தொடர்ந்து, அதாவது நேயர்கள் மீன்ஸ் குழந்தைகள், பட்டாம்பூச்சிகள் அப்படின்னா பட்டாம்பூச்சிகள் மாதிரி பறக்கிற சின்ன சின்ன குழந்தைகள், மழலை குழந்தைகள் எல்லாம் வந்து நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய டேலண்ட்ஸ், உங்களுடைய ஜாலியான அந்த க்யூட்டான வார்த்தைகள்லாம் பேசலாம், பாட்டு பாடலாம், கவிதை சொல்லலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-9010-18, வெளியூர் நேயர்கள் 9342-9010-18, புதிய நேயர்கள் 8300-0019-1018, அண்ட் லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு என்னுடன் 2966-7-8-1. இத்தனை எண்களுக்கு கால் பண்ணி குழந்தைகள் உங்களது
1: திறமைகளை
0: வந்து வெளிப்படுத்தலாம்.
1: நிகழ்ச்சியிலையும் அடுத்த குழந்தைகிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: யோகேஷ்
1: எங்கிருந்து பேசுறீங்க?
2: வடவள்ளி.
1: வடவள்ளியில இருந்து பேசுறீங்க?
0: இன்னைக்கு ஃபுல்லா வடவள்ளி ஸ்பெஷல் ஆயி
1: போச்சு. வடவள்ளி ஸ்பெஷல் ஆயி போச்சு.
0: வடவள்ளியில
1: நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க யோகேஷ்?
2: 7th
1: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்ல?
2: தெரிபுத்தூர்.
1: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய ஸ்பெஷல் டாலன்ட்
2: என்ன?
1: என்ன அவ்வளவு டாலன்ட் வச்சிருக்கீங்களா?
2: டிராயிங். டிராயிங்.
1: டிராயிங். ஓகே, சூப்பர். டிராயிங்ல ஏதாவது பிரைஸஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்களா?
2: வாங்கிருக்கீங்க.
1: நிறைய பிரைஸ் வாங்கிருக்கீங்க. கம்மியா தான் வாங்கிருக்கீங்க. ஓகே, வேற வேற என்ன டாலன்ட் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் என்ன?
2: கபடி.
1: கபடி. ஏன்னா எல்லாருமே குழந்தைங்க எல்லாம் கபடியில தான் இருக்காங்க கார்த்திக், என்ன பர்பஸ் தெரியல.
0: அதாவது கபடி தான் வந்து பீக்ல போயிட்டு இருக்க கேம் இப்போ.
1: ஓகே, அந்த வருஷம் ஓகே கபடியில வந்து நீங்க விளையாண்டு வின் பண்ணிருக்கீங்களா?
0: பிடித்த
1: ஒரு ஒரு பாடல் ஆசிரியர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது புலவர் பேர், தமிழ் புலவர் பேர் சொல்லுங்க
2: பார்க்கலாம்.
0: அனிருத்து, தமிழ் புலவர். ஆமா, அவரும் ஒரு தமிழ் புலவர் தானே. வெரி குட்.
1: அதாவது நான் கேக்குற வந்து பாரதியார், இது போன்ற யாராவது ஒரு பேர் சொல்லுங்க பாக்கலாம். யார் தெரியும் உங்களுக்கு? திருவள்ளுவர் தெரியுமா? திருவள்ளுவர் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, அவர் வந்து என்ன எழுதினார்? குறள். திருக்குறள். ஓகே, ஒரு நல்ல திருக்குறள் சொல்லுங்க பாக்கலாம். மீனிங் ஃபுல்லான ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாக்கலாம். வெக்கப்படுறாங்களா? உங்களை மாதிரி தைரியமா பேச மாட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஊட்டி எஃப்எம்ல பேசுறீங்க, தெரியுமா உங்களுக்கு?
0: உங்க பேர் என்ன?
1: ஜிஸ்வா. ஓகே, நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படி.

0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன? உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன? கேம் கேம்
1: விளையாட்டு
0: விளையாட்டு
2: கபடி
0: கபடி
1: கபடி.
0: நீங்க அப்படினா ஒரே கபடி குழுவுல இருக்கீங்க.
1: நீங்க எல்லாம் அங்க கபடி விளையாடுறீங்கன்னு அர்த்தம். கபடி எல்லாம் விளையாடுறீங்களா அங்க?
2: ஆமா.
1: ம், கபடி விளையாடுறாங்க.
0: உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா?
1: நீச்சல் தெரியுமான்னு கேக்குறாரு அங்கிள்.
0: தெரியாதா? நீச்சலும் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் டேலண்ட், அதை பழகிக்கங்க. சரியா? ஓகே. இப்போ நீங்க இன்னும் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொன்னா, வேற யார் இருக்கா பேசுறது மாதிரி? ம், கொடுங்க.
1: அங்க ஒரு கூட்டமே இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய பேர் என்ன?
2: கௌரி.
0: என்னது?
1: கௌரி.
2: கௌரி.
1: நவ்தீப்.
0: ஆ, ஓகே. உங்களுடைய நீங்க எத்தனை ஸ்டாண்ட் படிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் சொல்லுங்க, கேட்கலாம்.
1: ராவண மவண்டா.
0: ஓ,
1: என்ன படம் அது?
0: அவருக்கு
1: தெரிந்த தமிழ் புலவர் அனிருத், அதுதான் குழந்தைங்க. அதாவது குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து வெகுளியா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு இந்த அனிருத் தமிழ் புலவரே வந்து உதாரணம்.
0: இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தமிழ் பாடலாசர், அதாவது திரைப்பட பாடலாசர் கூட இப்ப வந்து புலவர்கள் ஆயிட்டாங்க.
1: புலவர்கள் ஆயிட்டாங்க ஒரு ஒரு வகையில். அதுவும் வந்து ஒரு லைன்ல வருதுன்னு நினைக்கிறேன். புலவர்
0: கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பாடல்களை வந்து வழங்குவதில் வந்து நம்முடைய பாடல் ஆசிரியர்களும் அந்த அளவுக்கு வந்து இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க.
1: ஆமாம்.
0: ஓகே, குழந்தைகளுக்காக ஒரு பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8. ஸ்டே டியூன். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டே.

0: மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி 51.8 ஜி வி பிரகாஷ்குமார் இசையில அந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். நிலத்தின் நேரம் 4:48. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஊட்டி 51.8 பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த குழந்தைகிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் என்ன?
1: என் பேர் யுவந்திகா.
0: யுவந்திகா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் நாயக்கன் பாளையத்துல இருந்து பேசுறேன்.
0: நாயக்கன் பாளையத்துல இருந்து பேசுறீங்க. ஓகே, எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அங்கிள்.
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல்ல?
1: பாப்டிஸ்ட் அகாடமிங்க சார்.
0: பாப்டிஸ்ட் அகாடமி. ஓகே, சூப்பர். நீங்க நீங்க ஒரே ஆள் தானா? உங்களுடைய அண்ணன் யார் இருக்காங்களா கூட?
1: அண்ணன் இருக்காங்க.
0: அண்ணன் இருக்காங்க. அவரும் பேசுவாரா? இன்னைக்கு பேச மாட்டா, தூங்கிட்டு இருக்காரா?
1: என்ன
0: ரைம்ஸ் நல்லா தெரியும்? சரி சொல்லுங்க பாக்கலாம்.
1: மீனுக்கு நிதாயன் நெஞ்ச கொலுக்கி சினிங்கி வடிய முட்டை கலக்கி அழகி உன் வார்த்தை ரொம்ப விளங்கி சினிங்கி ஒரு ஆளே என்ன முழுங்கி.
0: சூப்பர்.
2: ஆனா இது வந்து ரைம்ஸ் கிடையாது பாப்பா, இது வந்து சினிமா பாட்டு. ஓகே, உங்க அண்ணன் பேர் சொல்லுங்க. அண்ணன் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல?
0: சரி, உங்களுக்கு அதாவது என்ன சொல்றது, பர்த்டேக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்பா வந்து?
1: பேக்.
0: பேக். ஓகே. அண்ணனுக்கு?
1: அண்ணனுக்கு சைக்கிள்.
0: ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேற ஸ்கூல் ரைம்ஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா?
2: சரி, இப்படி கேட்கலாம், எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும் கண்ணா?
1: இங்கிலீஷ்
2: ரொம்ப பிடிக்குமா? வெரி குட். எனக்கு இங்கிலீஷ்னா ரொம்ப பயம் பாப்பா.
0: அங்கிள்கெல்லாம் இங்கிலீஷே தெரியாது.
2: ஆமா,
0: இங்கிலீஷுக்கு ஸ்பெல்லிங் வந்து
2: மேக்ஸ்னு சொல்வேன்.
0: ஆமா, சூப்பர். ஓகே, இங்கிலீஷ்ல ஒரு ரைம் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்ச லைம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு? மம்மியா?
2: சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? உங்களுக்கு பிடிச்ச நடிகர்?
1: விஜய்.
2: விஜய், ஒன்றும் பண்ண முடியாது.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ நிகழ்ச்சியில் வந்தமைக்கு. நாளைக்கு போய் ஸ்கூல்ல போய் சொல்லுவீங்களா திங்கக்கிழமை நான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லி?
2: குழந்தைகள் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா குழந்தைகள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கு தெரியுமா ஜேபி?
0: கண்டிப்பா சொல்லுங்க பாக்கலாம்.
2: அதாவது அவங்க கிட்ட இருக்கிற அந்த உண்மைத்தன்மை, உண்மைத்தன்மை ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகள் வந்து எவ்வளோதான் நம்ம வந்து கட்டுப்பாடாக நடத்தினாலோ இல்லை அடித்தாலோ முறைச்சாலோ இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு, ஆனால் அவங்க வந்து அந்த கோபத்தை வந்து கொஞ்ச நேரத்தில் இருப்ப கோபப்பட்டுட்டு மறுபடியும் நம்ம காலை சுற்றி தான் வருவாங்க,
0: கீழே வந்துருவாங்க கண்டிப்பாக.
2: ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெஞ்சன்ஸ் காட்ட தெரியாது, அவங்களுக்கு வந்து அந்த வெறுப்பை அந்த ரொம்ப நாள் அந்த ஈகோவை வந்து கண்டினியூ பண்ண தெரியாது, உடனே வந்து நம்மக்கிட்ட சரண்டர் ஆகி வருவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்கள விட்டால் வேற அவங்க தான் உலகம்னு நினைக்கிறாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: ஸோ குழந்தைகள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த உண்மைத்தன்மையாக இருக்கிறது. ரெண்டாவது, எந்த ஒரு தப்புனாலும் தப்பு மறுபடியும் நம்ம வந்து சரண்டர் ஆகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் கண்டிப்பாக விஷயம்.
0: ஸோ செல்ல மகளுக்காக ஒரு அழகான பாடல் போடலாம். இதோ உங்களுக்காகவும் நேரில் அனைவருக்காகவும் பாப்பாவுக்காகவும் இந்த அழகான பாடல் ஜனகன் திருப்பி ஸ்டேட்டின் இது ஊட்டி 51.8 இங்கே எல்லாமே சமகிட்டேன்.

0: ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம் விஜயனுடைய வாய்ஸ்ல. ஓகே, நிறைவு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், உங்க பேர் என்ன?
1: நந்தீஸ்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: நால் ரோடு.
0: எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, இன்னும் ஃபிஃப்த்தோ? அது என்ன, உங்க நீங்க படிக்கிறதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஓகே, சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்?
1: சயின்ஸ்.
0: ஓகே, என்ன விளையாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: விளையாட்டு கபடி.
0: கபடி தான் பிடிக்கும். ஏன் கபடி பிடிக்குது உங்களுக்கு? நிறைய விளையாட்டு இருக்குல்ல, ஏன் கபடி பிடிக்குது? கிரிக்கெட்லாம் பிடிக்குமா பிடிக்காதா?
1: பிடிக்கும்.
0: ஆனா கபடி ரொம்ப பிடிக்கும், ஏன்?
1: அது வந்து அது வீர விளையாட்டு, அதனால.
0: பா, வீர விளையாட்டு. சிலம்பம் எல்லாம் ஆடுவீங்களா? சிலம்பம் எல்லாம் ஆடுனது இல்ல. ஓகே, உங்க உங்க உங்க மிஸ் கிளாஸ் மிஸ்ஸுடைய பேர் என்ன? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்த மாதிரி பேசுறப்போ ஒரு ரைம்ஸோ இல்ல உங்களுடைய டேலண்ட் எடுத்துட்டு வந்து பேசணும். ஓகேவா?
1: சரி.
0: ஓகே, நிகழ்ச்சியில இருந்து. ஹலோ,
1: இது என் ஃப்ரெண்ட் பேசுறானாமா?
0: குடுங்க.
1: ஹலோ சார்,
0: உங்களுடைய பேர் என்ன?
1: சார், ஏசின் பிரணவ்.
0: பிரணவ், ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன? நீங்களும் கபடி
1: தான்? கிரிக்கெட்.
0: கிரிக்கெட் விளையாடுங்க. ஓகே, கிரிக்கெட்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் யாரு இப்ப இருக்கக்கூடிய டீம்ல, இந்தியன் டீம்ல?
1: எம்எஸ் தோனி.
0: ஓகே, எம்எஸ் தோனி தான் இன்னும் பிடிக்குது. ஓகே, சூப்பர். எம்எஸ் தோனி மாதிரி வரதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா?
1: சரிங்க சார்,
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகாக வந்து குழந்தைகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கபடத்தன்மை இல்லாம ஒரு ஒரு ரொம்ப நேச்சுரலா வந்து பேசுறாங்க. அந்த உண்மைத்தன்மை தான் நம்முடைய நேயர்களுக்கு வந்து ஒரு நல்ல பண்பு அப்படின்னு சொல்லலாம்.
2: ஆமாம், அவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
0: லேண்ட் ஆயிடுச்சு,
2: முடிஞ்சு.
0: ஸோ பெற்றோர்கள் அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள் உங்களுடைய குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கு. இதே போல எல்லா வாரமும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி பேச வைங்க. இன்னும் சில நொடிகள் மணி 5:00 செய்தி சுருக்கம் UTFM 1.8 ஸ்டே டியூன்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார்.

0: மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்கு சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஊட்டி எஃப்எம் 1.8 நிலத்தில் நேரம் 5:02. இந்த ஸ்வீட்டான ஈவினிங் டைம்ல நாம கேட்க போறோம் பொன்மாளை பொழுது. உங்க ஊட்டி எஃப்எம் 1.8 பொன்மாளை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலராக 1950-80 வரை பாடல்களை கேட்ட என்ஜாய் பண்ணலாம். போனின் வாட்ஸ்அப் வழியாகவும் உடைய பாடல்களுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண்கள் 8301-9018. தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ள 0423 என்ற இணைப்பு எண்ணுடன், 2966781 வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342-9001-8, உள்ளூர் நேர்கள் 9344-9001-8 என்ற எண்களை தொடர்புலாம். புது நேர்களுக்கு பிரத்யேகமான எண்கள் 8300-1901-8 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த பாடலுக்கு விருப்பம் தெரித்து பேசிட்டு அந்த பாடலை கேட்ட என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊட்டி 1.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடலை வழங்க நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. நேரில் மிக முக்கியமான ஒரு விஷயம், மழை காலமாக இருப்பதால் இந்த ரெய்னி சீசன்ல வந்து கண்டிப்பாக வாகனங்களை ஓட்டும் போது வாகனங்களை பொறுமையாக ஓட்டுங்க. அதிகமான ஸ்பீட்ல வந்து ஓட்ட வேணாம். மிக முக்கியமாக சிக்னல்ஸ் இதெல்லாம் வந்து மதித்து அதற்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து கண்டிப்பா ஓட்டுங்க. வாகன போக்குவரத்து அதிகாரிகளுக்கு நம்முடைய கண்டிப்பான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக மழை காலங்களில், இந்த மழை காலங்களில் மழை அதாவது மலைப்பாங்கான ரோடுகளில் வந்து ஓட்டும் போது பொறுமையை கடைபிடிங்க. ரொம்ப அதிகமாக வேகத்துடனோ இல்லை வந்து முந்தி போக வேண்டாம். அது வந்து நம்முடைய ப்ரோக்ராமையும் பாதிக்கும், அடுத்தவங்களுடைய ப்ரோக்ராமையும் பாதிக்கும், எல்லாருக்கும் ஆபத்தை விளைவிக்கும். இந்த ஒரு ஸ்மால் ரெக்வஸ்டோட நிகழ்ச்சியினை முதல் நட்பிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார். நீங்க நிலையத்தில் எல்லாரும் நலமா இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: ஒரு அருமையான பாடல், பிராப்தம் என்ற படத்தில் சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்ற பாடல்.
1: ஓகே, கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம்

0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பட்ட பேசலாம். வணக்கம்.
1: உதித்த சூரியனும் உறங்க செல்லும் வேளையிலே உங்களோடு கோவை திருவாணிச்சாளர் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி, என்ன நலமா இருக்கீங்களா?
1: என்னங்க,
0: நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கிறேங்க. நேற்று நைட் தான் சார் நல்ல மழை, நீண்ட நாளைக்கு பின்னாடி.
0: சோ, நல்லா மகிழ்ச்சியா இருக்கீங்க மழையை பார்த்து?
1: ஆமா, இன்னைக்கு காலையில பிடிச்ச சூரியனே தெரியல, நல்ல மோடமா இருக்கு.
0: சூப்பர், ஓகே. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஐயா, தங்க சுரங்கத்திலிருந்து நான் பிறந்த நாட்டு கென்னாடு, இந்த பாடல் வேணும் ஐயா.
0: நிகழ்ச்சி மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடல் காற்றலையில் ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்டேட்டியூன். இது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டு பாடல் ஒலிக்கும் நேரம் 5:10 உங்க ஊட்டி எஃப்எம் 91.8.
2: என்னாச்சு இவருக்கு? ஷாக் அடிச்சிருக்கு. கரண்ட் ஷாக்கா? கரண்ட் பில் ஷாக்கு. பில்லா அதிகமா வந்திருக்கா? ஜீரோ வந்திருக்கு. ஜீரோவா? அது எப்படி?

0: எல்லாம் மேல உள்ளவனோட கருணை.
1: இப்போது உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பூஜ்யமாகலாம். PM சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா. இனி ஒவ்வொரு வீடும் சூரியகர்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: டி கே ராமமூர்த்தி சிகில் டிஎம் சவுந்தரராஜனுடைய வாய்ஸ்ல தங்க சுரங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். பங்கநாதாசனுடைய பாடல் வரிகளோட 5:15 நீங்க கேட்டிருக்கீங்க பொன்மாலை பொழுது. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளோடு அடுத்த பாடலை கேட்க நிகழ்ச்சியும் அடுத்த நட்பு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஊட்டி FM 101.8 சொல்லுங்க. சொல்லுங்க, ஊட்டி FM இணைஞ்சிருக்கீங்க. பொன்மாலை பொழுது என்ன பாடல் கேட்க போறீங்க? காற்றலையில் இது ஊட்டி FM 101.8 ஸ்டே டியூன்.
2: யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போ.

0: போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை மீண்டும் கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8 பொன்மாளை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நட்பு. வணக்கம்
2: சார். வணக்கம்.
1: வெல்கம் டு ஊட்டி எஃப்எம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? யாரங்க இது பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணும் கல்யாண பரிசு?
2: கண்டிப்பாக
1: நீங்கள் கேட்ட அந்த பாடல் இது நிகழ்ச்சியில் நமக்கு. நன்றி.

0: எம் ராஜா இசையில் எம் ராஜா பி சுசிலா குரலில் ஒழித்தது கல்யாண பரிசு திரைப்பட பாடல். நிலைத்த நேரம் 5:24, மூட்டி எஃப்எம் 91.8 பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி தொகுத்து வழங்கிட்டு இருக்க நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: சித்ராமாணிக்க பேசுறப்பா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: எனக்கு வியட்நாமில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டிதா. ஒரு வரியுமா பார்த்தா
0: வயசானவங்களுக்கு
1: தெரியுதுப்பா.
0: ஓகே, கண்டிப்பாக.

0: நேர்லே ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வியட்நாம் வீடு திரைப்படத்தின் டி எம் சவுந்தரராஜன் குரலில், கே வி மகாதேவனுடைய இசையில, சுப்பிரமணிய பாரதியினுடைய பாடல் வரிகளை, கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை சேர்த்து கேட்டிருக்கீங்க. 5:28 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்க வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், நிகழ்ச்சியினையும் நட்பு வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்கார் ரங்கநாதன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ஜெய் சார்.
0: நலமாக இருக்கிறோம் ரங்கநாதன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கீங்க சார். நிகழ்ச்சியில தவறாம கேட்டே வரேங்க.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், எனக்கு எஞ்சிருக்கும் வரைபடத்துல இருந்து முத்துக்களோ கண்கள் அந்த பாடல் போட்டுருங்க.
0: கண்டிப்பாக. நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சிக்காக. ஸ்டே டியூன்.

நெஞ்சிருக்கும் உரை திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகள் ஒலிக்க கேட்டோம். 5:32 நீங்க கேட்டிருக்கீங்க ஊட்டி FM 101.8.

0: கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். மைசூர் நேயர் சுரேஷனுடைய விருப்பமாக, வாட்ஸ்அப் ஒளி விருப்பமாக ஒலித்தது. 5:38 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பொன் மாலை பொழுது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8.
1: அட கடவுளே,
2: மறுபடியும் அப்பா டென்ஷன் ஆயிட்டாரு.
1: இப்பதான் வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7,000 ரூபாய் வந்திருக்கு. இந்த ஏசி ஏன் ஆன்லயே இருக்கு? அதோட நீயும் மோட்டாரை கம்மியா யூஸ் பண்ணு. இந்த ஃபேன் ஏன் ஆன்ல இருக்கு?
2: அப்ப நீங்க ஏன் சோலார் பேனல் போடுறது இல்ல? எலக்ட்ரிசிட்டி பில்லும் 0 வரும். அப்பா கோவமும் குறைஞ்சிடும்.
1: இப்ப கண்டிப்பா பொருத்தியே ஆகணும், அப்பதான் உங்க ரெண்டு பேரோட கிண்டலும் 0 ஆகும். மின்சார பில் 0 ஆகணும்னா இன்றே நீங்களும் சோலார் பொருத்துங்கள். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், ஒவ்வொரு வீடும் சூரிய வீடு.
3: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நிலை ஊட்டி எஃப்எம் 91.8 நிலைத்து நேரம் 5:39. நீங்க கேட்டு இருக்கீங்க பொன்மாளை பொழுது. உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. இல்லை, இந்த பொன்மாளை பொழுது நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்க 9344-9010-108 என்ற எண்களுக்கு உள்ளூர் நேயர்களும் வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342-909-108 என்ற எண்களுக்கும், புது நேயர்கள் 8300-0019-108 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசி வளம் தொடர்புலாம். லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு என்னோட 2966781 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய விருப்பமான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 நிகழ்ச்சியில் என்னோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார். மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் சொல்லும் நட்பு யாரோ
1: சார்? ஐயன்ராஜ் சார், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயன்ராஜ். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார்.
0: சூப்பர். ஊட்டி எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணி

0: இருக்கீங்க?
1: பாடல் வேணும் உங்களுக்கு.
2: பஸ் இது ஒளிவிளக்குல இருந்து இறைவா உன் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் அந்த பாட்டுங்க சார்.
0: கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் காற்றலையில் இதோ ஊட்டி FM 101.8 இலிருந்து. ஸ்டே டியூன்.

பி சுசிலா குரலில் ஒலித்தது எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியினுடைய பாடல் வரிகள். 5:55. வாட்ஸ்அப் வழி விருப்பமாக சுதாகரன், அம்பிகா, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் விருப்பமாக, தேவாலா அட்டி விமல விருப்பமாக நாளை நமது திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். ஸ்டே டியூன். இது உங்கள் ஊட்டி FM 1.8.

டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் வரிகளோடு. நாளை நமது திரைப்படத்திற்காக ஒலித்தது ஊட்டி எஃப்எம் 101.8.

நேர்களுடைய கவனத்திற்கு இன்று இரவு 8 மணிக்கு நேர்கள் கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும் நெஞ்சம் கவர்ந்த பாடல்களை தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி விருப்பமாக நீங்கள் இணைந்து உங்களை விருப்பமான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து அந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சர்

0: அச்சகம் வழங்கும் கிசான் வாணி மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம் பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இசைப்பிரியர்களுக்காக இன்று இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா ஜி உபாத்தாய் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். ஐந்து மணி 52 நிமிடம் பொன்மாளை பொழுது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன், நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறோம். ஊட்டி FM 91.8 இணைஞ்சிருக்கீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பிள்ளை கனி அமுது படத்துல இருந்து யார் முன்னுக்கு என்ற பாடல்.
0: கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி FM 101.8 காற்றலையில் இதோ.

0: கே வி மகாதேவனுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் ஒலித்தது அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: பந்தலூர் ஏழமனூர்லேருந்து வடிவேல் பேசுகிறேன் சார்.
0: வடிவேல், என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு நிறைவாக?
1: எனக்கு கொச்சிலை படத்தில் வந்து அழகை பாட வந்து தமிழின் வார்த்தையில்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் மிக்க நன்றி. இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

ஒளித்த பொற்சிலை திரைப்படத்திலிருந்து இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவுறுது. ஊட்டி FM 101.8.

0: நிலத்தில் நேரம் 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல்.
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

0: மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவருடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரைகாணம், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா ஜி உபாத்தாய் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேர்கள் இனி எமது நிலையத்திலிருந்து நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கலாம். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் நீர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து டாக்டர் எஸ் வித்யா அவருடன் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7 மணிக்கு காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ, தோள்பட்டை வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டமறிவு நிகழ்ச்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் எஸ் மீனாட்சி வாய் அவர்கள். காலை 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நிலகிரிஸ் புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர் ஊரை சுற்றும் காற்று இடம்பெற கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 சக்தி உலா படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம், 8:45 டிரைவிங் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள் தொடரும், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவும் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெற கேட்கலாம், 10:30 பூங்காவனம், 11:00 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள் அம்மாவா அப்பாவா என்ற தலைப்பில் நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், 2:30 மேட்னி டைம், 4:00 பெண் ஒன்று கண்டேன் நாடகம் இடம்பெற கேட்கலாம், 5:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பொன்மாலை பொழுது வாடாமலர், 8:00 செய்தி இருக்க, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேள்வி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்தரை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிகண்டன் அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகிய இடம்பெற கேட்கலாம். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 10:00 ரவிவாசி அகில் பாரதி சங்கீத சபாத நிகழ்ச்சியில் ஜக்தேஷ் ஜஹர் அவர்களின் தப்லா இசை இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கில செய்திகள்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. The BJP today said that its victory in the recent by polls has proved that democracy has crushed the attempts of those who want to spread anarchy in the country. Addressing a press conference in New Delhi today, BJP MP Ravi Shankar Prasad said the BJP is not against peaceful protests, but the opposition parties are resorting to street protests to compensate for their electoral losses. He also accused the opposition parties of creating hardships to the people of Delhi for the past 3 to 4 days through their protests. The BJP MP further said that the country will be run by democracy and through accountability by those elected to the parliament. He also accused the leader of the opposition in the Lok Sabha, Rahul Gandhi, of tarnishing the image of constitutional institutions.
2: The BJP would like to particularly highlight the stellar performance of the party in Bengal, in Assam, in Pondicherry, NDA has happened when the whole movement for anarchy is going on in Delhi and various parts of the country. We don't do protest against the protest. It's probably that people should be in the country. लेकिन आपने अपनी हार के कारण सड़क के प्रोटेस्ट को वेपनाइज कर लिया है.
1: The Delhi police has made extensive security arrangements in the New Delhi area to ensure public safety in view of the call of protest at Jantar Mantar by the CJP today. Police personnel are deployed at multiple checkpoints in New Delhi district. Talking to the media, Deputy Commissioner of Delhi Police Kumar

உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலித்தது அந்த பாடல் இசை ராஜ்குமார் இசையில் உலக்கேற்றும் வேலைக்காக. உங்கள் ஊட்டி FM 101.8 இல்

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்போமடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் குரலிலும் ஒலித்தது அந்த பாடல். விளக்கேற்றும் வேலை திரைப்படத்திற்காக, விளக்கேற்றும் வேலை திரைப்பட நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ. ஊட்டி FM 101.8 இல்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாபியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி

0: முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் இத்திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு அதிநவீன பயணிகள் வசதிகளுடன் புது பொலிவு பெற்றுள்ளது. ரயில் நிலையத்தின் நுழைவாயில் பகுதி மற்றும் வாகனங்கள் வந்து செல்லும் இடம் பயணிகளுக்கு நெரிசல் இல்லாதவாறு அகலப்படுத்தப்பட்டு அழகிய தரைத்தளங்கள் மற்றும் விளக்குகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்த தாராளமான இடவசதியுடன் கூடிய புதிய பார்க்கிங் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் வகையில் அதிநவீன ஏசி காத்திருப்பு அறையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலைய நடைமேடைகளின் தரைத்தளங்கள் சீரமைக்கப்பட்டு வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கூடுதல் நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி பயணிகள் எளிதாக வந்து செல்வதற்கு சிறப்பு தனி பாதைகள் மற்றும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஐஐடியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இளம் ஆராய்ச்சியாளர்கள் வரலாறு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் பாரம்பரியம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேகா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலை குறித்தும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேகா அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 154 நாட்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட

0: கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகம் வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சேலத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு மாநில அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு விஜய் பாலாஜி பணி நியமன ஆணைகளை வழங்கினர். சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாமை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. உலக மனநல தினத்தை முன்னிட்டு கடலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் பழனி இடையே சாலை பாதுகாப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் சிறப்பு முகாமை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். வேலூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்சின் டெனோலியை வென்றார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தெற்கு ரயில்வேயைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் 5 பதக்கங்களை வென்றுள்ளனர். தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டியதாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40 நேரில் கேட்கலாம் பெட்டத கமலு விளம்பரத்தை தொடர்ந்து.
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
5: அப்பா, 3,000 கொடுங்களே.
6: எதுக்குப்பா?
5: என்னோட பாக்கெட் மணி.
6: அடடா, இப்ப என்கிட்ட 2,000 தான் கேஷ் இருக்கு.
5: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
6: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1,000 எடுத்துட்டு போ.
5: உங்க மொபைல கொடுங்க,
6: எடுத்துட்டு போ.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
8: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: உங்க 4800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது. இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
8: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
9: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
10: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நாக்குப்பட்டன ஜனலாக நமஸ்காரம். இது ஊட்டி எஃப்எம் 101.8 ஜனவு சந்தித்து 6:41 இழுமணிகட்ட நாங்க ஊட்டி எஃப்எம் தொகைக்கே தூண்டித்தா. இது பெட்டது கமலு எம்ப தலைப்பு தொகை பப்போ படுகுமொழி பாடல். இதோ இந்துன ஜனதொகை நிகழாய் இயக்காது. எத்தையா நாம எகிவோ எத்தைய பாதவ தேடுவோம். நாங்க குலதேவராத நாங்க எத்தையம்மனா நாங்க நினைசாதி புதுகு முடுதறவா ஏனா. சத்தியவாத எத்தேனி ஈரமாசி எத்தே துக்க எல்லாவ தீரு எத்தையம்மா. எங்கவ கண்ணாகி காத்துபா கண்ணெருடுன காத்துபா எல்லாவும் எல்லாவும் பேக்கெந்து நீ எங்க ஆசீர்வாதமாடு எத்தையம்மா.

நங்கை நகட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தத்து ஆறு நலவத்துக ஊட்டி எஃப்எம்னா டியூன் மாடுறது மாதிரியே பேடுவி. நீங்ககாய் படுக்கதை நீங்கவ தேடி பண்ணுறா நீங்கள் ஊட்டி எஃப்எம் தோகை மர்ச்சி நீங்கவ நாயக சொந்தம் இதே ஜாமதோகை சந்திச்சினேன்.

0: வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல்.
1: நினைவுகள் இதம் தரும். அந்த நினைவுகளோடு இதம் தரும் பாடல்களை கேட்டால் நினைத்தாலே இனிக்கும்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9:00 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி குமார்.
1: கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறையின் சார்பில் வன உயிரின வார விழா நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் தலைமையில் மாவட்ட வன அலுவலர் முனைவர் அன்பு அவர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திரு சாய் சரண் ரெட்டி ஆகியோர் முன்னிலையில் அண்மையில் நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வனப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வனத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவியம், கட்டுரை, பேச்சு, வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வாழ்த்தினை தெரிவித்தார். வனத்தையும் வன உயிரினங்களையும் நமது வாழ்வின் ஒரு பகுதியாக கருதி பாதுகாப்பது முக்கிய கடமை என ஆட்சியர் திரு மு பிரதாப் அவர்கள் தெரிவித்தார். குமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கில் தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தை முன்னிட்டு அதிக முறை இரத்த தான முகாம்கள் நடத்திய இரத்த தான முகாம் அமைப்பாளர்கள் மற்றும் கொடையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இரத்த தானம் செய்வது என்பது விலை மதிப்பற்ற மனித உயிரை காப்பாற்றும் புனிதமான செயல். யாரெல்லாம் தொடர்ந்து ரத்தம் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய மரியாதை கலந்த நன்றியினை ஆட்சியர் தெரிவித்துக் கொண்டார். ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்யும் ரத்தமானது உடனடியாக பயன்படுத்தப்படலாம் அல்லது ஒரு வருட காலம் வரை வைத்து அதனை பயன்படுத்த முடியும் எனவும், இரத்த தானம் அளிப்பவரின் ரத்தம் வீணடிக்கப்படாமல் பாதுகாப்பான முறையில் இரத்த வங்கியில் பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தி வருவதாகவும், ஆண்டுதோறும் அக்டோபர் 1ஆம் தேதி தேசிய தன்னார்வ இரத்த தான நாள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், இந்த நாளில் இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இரத்த தானம் செய்வோரை ஊக்குவிக்கவும் தேசிய இரத்த தான விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுவதாகவும், இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவு இரத்த தான முகாம் நடத்திய பொது நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், கல்லூரிகள் உள்ளிட்ட 56 அமைப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டது. குமரி மாவட்டம் தக்கலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சடையமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பருத்தியறை தோட்டம் பகுதியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டத்தின் கீழ் ₹91 லட்சம் மதிப்பில் வள்ளியாட்டின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பாலத்தின் முக்கிய தளப்பணிகள் முழுமையாக முடிவுற்றுள்ளன. தற்போது பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு கைப்பிடிகள் மற்றும் பக்கவாட்டு சுவர்கள் அமைக்கும் பணிகள்

0: நடைபெற்று வருகின்றன. வருகின்ற நவம்பர் மாத இறுதிக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து பாலத்தை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் சடையமங்கலம் ஊராட்சியில் மகளிர் திட்டம் சார்பில் பெண்களை சுயசார்புடையவர்களாகவும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாகவும் மாற்றும் வகையில் பல்வேறு சுயதொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் தேசிய ரூர்பன் இயக்கம் ஆகிய திட்டங்களின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மூலம் இயக்கப்பட்டு வரும் ஆயத்த ஆடைகள் உற்பத்தியகம் மற்றும் ஹெர்பல் நாப்கின் தயாரிப்பு அலகுகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. தயாரிப்பு அலகுகளின் செயல்பாடுகள், உற்பத்தி திறன் மற்றும் சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து துறை அலுவலர்களிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். மகளிர் சுய உதவிக்குழுவினரின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்த மகளிருக்கு வழிகாட்டுதல் வழங்க மகளிர் திட்டத்துறை அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பத்மநாபபுரம் நகராட்சிக்குட்பட்ட உதயகிரி கோட்டையில் மூலதன மானிய நிதி 2022-23 கீழ் ₹3 கோடி மதிப்பில் பறவைகள் இயற்கையாக வாழ்வதற்கான பறவைகள் கூடம், பறவைகள் கூடத்தின் உள்ளே ஒரு சிறிய குளம், பறவைகள் கூடத்தின் உள்ளே மக்கள் நடந்து செல்ல தமிழ் எழுத்து வடிவில் நடைபாதை, பறவைகள் கூடத்தில் நுழைவாயில், ஷோவால் மற்றும் நுழைவுச்சீட்டு வழங்கவிடும் உள்ளிட்டவைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை வெளிப்புறத்தில் 25 சதுர அடிக்கு அடித்தளமும் உட்புறத்தில் 13 வட்ட அடித்தள பணிகளும் கிரேடு பீம் கான்கிரீட் பணிகளும் நிறைவுற்று MSS பைப் அடைக்கும் பணி மற்றும் நடைபாதை பணிகள் நடைபெற்று வருவதாக ஆட்சியர் தெரிவித்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் குமரி மாவட்டத்தில் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட ஜோஷ் அணியின் குழுக்கள் குமரி மாவட்டத்தின் 9 வட்டாரங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. இக்குழுக்களில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாவட்டத்தில் நடமாடும் பரிசோதனை வாகனங்கள் மூலம் நடத்தப்படும் முகாம்களில் மக்களிடையே தீவிர காசநோய் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நகர்ப்புறங்களில் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதிகள் மற்றும் வீடுகள் மிக நெருக்கமாக உள்ள பகுதிகளில் காசநோய் எளிதில் பரவ வாய்ப்புள்ளதால் அப்பகுதிகளில் மருத்துவ பணியாளர்கள், டிபி முக்து பாரத் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் வி. குமார்.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி பயிற்சிகளை பார்வையிட்ட பின் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு பார்வையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்து வருவதாக கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்து பாதுகாப்பு திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங்

0: சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலின் பேரில் எதிர்க்கட்சியினர் செயல்படுவதாக குறை கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்கள் முழு ஆதரவை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் செயல்களையும் அவர் குறை கூறினார். நமது நாட்டை குறை கூறி வெளிநாடுகளை ஆதரிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் சொன்னார். மேற்குவங்கம், அசாம், புதுச்சேரி இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது மக்களின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தேசிய குவாண்டம் தொழில் தொடர்பு இயக்கம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இத்துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேற்குவங்கம், புதுச்சேரி, அசாம் இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது ஜனநாயகத்தின் வெற்றி என பிஜேபி கூறியிருக்கிறது. இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், எதிர்க்கட்சியினரின் அமைதியான போராட்டங்களை பிஜேபி எதிர்க்கப் போவதில்லை என கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்து வரும் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசன அமைப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து வங்கிகளும் ரொக்க இருப்பு விகிதத்தை 99% வைத்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய 90% இருப்பு விகிதத்திலிருந்து 99% அதிகரிக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிசார் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக இது திகழ்கிறது. இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் வங்கி சேவையை பெற்று நேரடி பண பரிமாற்ற பலன்களை பெற்று வருகின்றனர். அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவதன் மூலம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து குடும்பத்தினருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக உள்ள இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் 10,000 ரூபாய் வரை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுச்சபை விவாதத்தில் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிமா குமாரி மேவார் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக தவறான தகவல்களை ஐநா மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார்

0: சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியா சரோஜ் பேசுகையில், குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஐநாவும் உறுப்பு நாடுகளிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவிலிருந்து டீசல் வாங்குவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததற்கு ஒரு நாள் பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றதை உக்ரைன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா டீசல் வாங்கினால் அந்த நிதி உக்ரைன் மீதான போருக்கு பயன்படுத்தும் என்ற கவலையையும் அது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து டீசல் இறக்குமதி செய்ய அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே வான்வழி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் மார்கோவில் தொடங்கவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை கோவா அணியை எதிர்கொள்கிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனிஷ்கா சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மேற்குவங்கத்தின் ஹிமோன் குமார் 3-2 என்ற கணக்கில் ரிஷானை வென்றார். பெண்கள் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தனிஷ்கா 3-1 என்ற கணக்கில் ஆர்யாவை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 15-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னார்ட் ஜாமை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலியில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஊட்டியஃபம் 101.8 நிலத்தில் நேரம் 7:25. நேரில் இருக்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
1: விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 2 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 2 நாட்களில் மழையின் அளவு 27 மில்லிமீட்டரிலிருந்து 2 மில்லிமீட்டர் வரை பெறப்பட வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸிலிருந்து 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸிலிருந்து 11 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 90%, குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். முதல் 2 நாட்களில் கனமழை வரை பெறப்பட வாய்ப்பிருந்தாலும் இடிமின்னல், புயல் போன்றவை மற்றும் இடியுடன் கூடிய மழை போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க பரிந்துரைக்கப்படுகிறார்கள். அவகோடா மரத்தில் தண்டு துளைப்பான் மேலாண்மையை செய்ய பாதிக்கப்பட்ட மரப்பாகங்களை அகற்றி அளிக்கவும், தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு

0: டைமத்தோ 8 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் வருடத்திற்கு 2 முறை மரத்தினுடைய தண்டின் அடிப்பகுதியில் தடவுவோம். பருவமழை முடிந்த பிறகு வண்டுக்கள் முட்டையிடுவதை தடுக்க மரத்தின் அடிப்பகுதியில் காய்ந்த பட்டைகளை சுருண்டிய பிறகு தார் மற்றும் மண்ணெண்ணெய் போன்றவற்றை 1:2 என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். பொதுமக்களின் கவனத்திற்கு சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாம் 14/10/2026 ஆண்டு ஊட்டியில் டிஎன்இபி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. 15/10/2026 ஆண்டு கூடலூர் பகுதியில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நாடார் கல்யாண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. 16/10/2026 அன்று குன்னூரில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஆண்டனிஸ் பள்ளி வளாகத்தில் சிம்ஸ் பார்க்கில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு சோலார் அமைப்பது, பதிவு செய்வது, வங்கி கடன் பெறுவது, அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள், பொதுமக்களின் இதர சந்தேகங்கள் குறித்து விளக்கங்களை பெறலாம். இந்த தமிழ்நாடு மின்பருவு கழகம் ஏற்படுத்தியுள்ள சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு சோலார் அமைப்பதற்கு கிடைக்கும் மானியங்கள் 1 கிலோவாட்டிற்கு மத்திய அரசின் மானியம் 30,000 வரையிலும், தமிழ்நாடு அரசின் மானியம் 5,000 வரையிலும், 2 கிலோவாட்டிற்கு 60,000 முதல் 10,000 வரையிலும், 3 கிலோவாட்டிற்கு 78,000 to 22,000 வரை பெறப்பட வாய்ப்புள்ளது. மேற்கு இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், வானிலை சார்ந்த அறிவிப்புகள் மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: ஏவள்ளி, உங்க மாந்தோப்புல மாங்காய் வந்துருச்சா?
5: செல்வி, இது உனக்கே நியாயமா இருக்கா? மாஞ்செடிகளை வச்சு கொஞ்ச மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள மாம்பழத்தை எதிர்பார்த்தா எப்படி?
0: மாம்பழ வாசமும் ருசியும் எனக்கு நினைவுக்கு வருதே. மரத்திலேயே பழுத்த மாம்பழத்தை மரத்துல ஏறி பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு.
5: ஏன், எங்க மாமாவோட மாந்தோப்புல போய் ஆட்டம் போட்டது ஞாபகம் வந்துருச்சா உனக்கு?
0: ஆமா புள்ள, அது சரி. மாமா தோப்புல எப்ப மாம்பழம் அறுவடை செய்வாரு? அப்ப நம்மளையும் கூப்பிடுவாருல்ல?
5: அதுக்கு மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் நீ காத்து.

0: வச்சுக்கணும்.
1: உங்க தோப்புலயும் மாமரம் வளர்ந்து பூ எடுத்து காய் வச்சு பழம் கொடுக்க இன்னமும் நாளாகும்.
2: என்ன ஆச்சு உனக்கு? மாம்பழம் சாப்பிடறப்பல கனவு கண்டியா என்ன?
1: அதெல்லாம் இல்ல வள்ளி, ஒரு மாம்பழ விவசாயிய பார்த்தேன். அவரோட தோப்புல எத்தனை வகையான மாமரங்கள் வச்சிருக்காரு தெரியுமா? அவரோட மாந்தோப்ப பத்தி எடுத்து சொல்ல சொல்ல அவர் சொன்ன ஒவ்வொரு மாம்பழ வகையும் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு.
2: மா விவசாயியா? ஏன் செல்வி, அவர் தோப்ப பத்தி வேற என்னென்னலாம் சொன்னாரு? சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: சொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ?
2: அதுக்கு என்ன, இந்த வட்டம் மாந்தோப்புல அறுவடைக்கு மாமா கூப்பிடும் போது உன்னையும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்.
1: அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். மா சாகுபடி அனுபவங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க.
3: நான் வந்து ஒரு மா விவசாயி.
4: மா விவசாயி?
3: ஆமாம் சார்.
4: நாங்கள் சேலம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் தான் மா விவசாயி நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
3: திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய ஏரியா இருக்கு, நாங்கள் அதை வந்து ஒரு வெற்றிகரமாக பண்ணிக்கணும்.
4: எவ்வளோ ஏக்கரில் மாந்தோப்பு வச்சிருக்கீங்க?
3: நான் வந்து 25 ஏக்கரில் வச்சிருக்கேன்.
4: 25 ஏக்கர்? நீங்கள் பெரிய விவசாயி அப்படின்னா?
3: இல்லை சார், ஜாயின்ட் ஃபேமிலி சார், 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு 25 ஏக்கர் மா விவசாயம், ஒரு 10 ஏக்கர் நெல் அந்த மாதிரி விவசாயம், ஆளுக்கு ஒரு 2 ஏக்கர் வந்து மரப்பயிர் யூக்கலிப்டிஸ்.
4: சவுக்கு இல்லையா?
3: சவுக்கு இல்லை சார்,
4: யூக்கலிப்டஸ் தான்.
3: யூக்கலிப்டஸ்.
4: ஏன் சவுக்கு போடலையா?
3: நம்ம ஏரியா கொஞ்சம் ட்ரை லேண்ட் சார், அதனால் வந்து அது வந்து ஒரு 3வது வருஷத்தில் பட்டு போகுது சார், அதில் வந்து எங்களுக்கு லாஸ் தான் வருது.
4: யூக்கலிப்டஸ் அப்படி இல்லை?
3: அப்படி இல்லை சார், அது வந்து எல்லா வறட்சியும் தாங்குது சார். அதே மாதிரி மாந்தோப்பில் வந்து நாங்கள் பார்டர் கிராப்பாக மரப்பயிர் பண்ணிக்கிறோம் சார். நான் வந்து 1986 மரப்பயிர் வைக்க ஆரம்பித்தேன் சார், அதிலிருந்து இப்போ இது வரைக்கும் அதே விவசாயம் தான். இப்போ நான் வந்து செம்மரம் வேங்க மரம் தேக்கு மரம்லாம் கட்டிங்கும் பண்ணிட்டேன் சார். ஒரு டைமு மற்ற விவசாய பயிர்களை விட இது ஒரு லாபகரமான பயிராக தெரியுது சார். இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி சார். நம்ம முதலீடு செடி மட்டும் வச்சு காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதில் வருமானம் தான் சார்.
4: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம்,
3: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம் சார்.
4: அதனால் இந்த செம்மரம் அப்புறம் சந்தன மரம் இருக்கா?
3: இருக்குது சார்.
4: இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அரசாங்கத்தினுடைய பர்மிஷனோடு தான் வைக்கணும்?
3: ஆமாம் சார். இப்போ செம்மரம் இப்போ தான் சார் லேட்டஸ்ட்டாக ஒரு 1 இயர் ஆகுது விற்றேன் நான், ஒரு 50 மரம். அது வந்து ஃபாரஸ்ட்டில் அவங்க லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காங்க சார், செம்மரம் லைசன்ஸ் ஹோல்டர், அவங்கள அணுகி அவங்க மூலமாக தான் சார் விற்றேன்.
4: எவ்வளவு செம்மரக் கன்றுகள் வச்சிங்க?
3: நான் ஒரு 500 கன்று வச்சேன் சார். அப்போ
4: 500?
3: அதில் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு கிடச்சது ஒரு 60 மரம் தான், பெரிய மரம்.
4: இது
3: மரத்தெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது கட்டிங் வரல.
4: ஆனால் இருக்கு மரம்,
3: இருக்கு மரம் இருக்கு.
4: ஒரு செம்மரக்கன்று வச்சுட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளில் அல்லது எத்தனை வருஷத்தில் நம்ம வெட்டலாங்க?
3: அது 35-40 வருஷம் சார். அதனுடைய சேவ் வந்து அப்போ தான் சார் நம்மளுக்கு வந்து உருவாகுது.
4: தண்டு பகுதி பெருசாக வரணும்?
3: தண்டு பகுதி இல்லை சார், உள்ளே வந்து அந்த செம்மரம் சேவுன்னு.
4: சேவு?
3: ஆமாம். அது அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ.
4: அந்த மாதிரி சேவுங்கிறது வந்து நல்லா பெருசாக அதிகமாக வரணும்னா அதுக்கு 40 வருஷம்
3: ஆகணும் சார். குறைஞ்சது 40 வருஷம். பார்டர் கிராப்பாக அதை பண்ணிக்கிறேன் சார்.
4: பார்டர் கிராப்பாக இருக்கு?
3: ஆமாம்.
4: இந்த மாதிரி பார்டர் கிராப்பாக செம்மரம் இருக்கு, வேற
3: தேக்கு,
4: தேக்கு
3: வேங்க
4: வேங்கை,
3: சந்தனம்,
4: சந்தனம்,
3: மகாகனி,
4: மகோகனி,
3: அதுக்கப்புறம் இப்போ வந்து படாக்குன்னு ஒரு மரம்,
4: படாக்கு. ஆமாம்.
3: அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுக்கிறேன் சார்.
4: இது மாதிரி எல்லாம் மதிப்புடைய மரங்களாக வச்சுருக்கிறீங்க,
3: வேல்யூபிள்.
4: அதுலேயும் மாமரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க.
3: ஆமாம் சார். அதாவது இப்போது நெல் பயிர் வைக்கிறோம், அது 3 மாதத்து பயிர், அதுக்கு வந்து நிறைய செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், நிறைய உழைப்பு கொடுக்கணும் சார். இதுக்கு 1 இயருக்கு கிராப்பு, நம்ம அந்த 1 இயரில் ஒரு 3 மாதம் இது நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கினா போகிறோம், ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம்.
4: என்னென்ன ரகங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? பெங்களூராக இருக்குங்களா?
3: என்னென்ன 10 ரகம் இருக்குது சார்.
4: என்னென்னங்க?
3: பங்கனப்பள்ளி,
4: பங்கனப்பள்ளி,
3: ஜவ்வாரி,
4: ஜவ்வாரி,
3: இமாயத்து, மல்கோவா,
4: மல்கோவா,
3: மல்லிகா,
4: மல்லிகா,
3: பெங்களூரா,
4: பெங்களூரா,
3: ருமானி,
4: ருமானி,
3: செந்தூரா,
4: செந்தூரா,
3: கேஓ 8,
4: கேஓ 8.
3: ஆமாம் சார். அது வந்து காலப்பாடின்னு ஒரு ரகம், மனோரஞ்சிதம், ஆல்போன்ஸும் இருக்குது சார்.
4: ஏப்பா மனோரஞ்சிதம்?
3: மனோரஞ்சிதம் சார், 10 ரகம்.
4: ஏன் இப்படி நிறைய ரகங்கள்?
3: அதாவது சார், இப்போது பெங்களூரா ருமானிலாம் வந்து ஏழை இங்கே சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஐட்டம், அது நிறைய காய்க்கும், விலை கம்மியாக போகும். இப்போ இந்த ஜவ்வாரி, மாய்த்து, பங்கனப்பள்ளிலாம் வந்து குறைவாக காய்க்கும், ரேட்டு நல்லா போகும் சார்.
4: எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ரகங்கள்.
3: ஆமாம் சார், ஆமாம். இப்போ 1 வருஷம் வந்து நம்மளுக்கு ருமானி, பெங்களூர் அதிகமாக காய்க்கும் சார். ஹை குவாலிட்டி ரகம்லாம் வந்து ஒரு சீராக காய்க்கும், ஆனால் ஈல்டு கம்மியாக இருக்கும். இது ரேட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறோம் சார்.
4: உங்களுடைய மாந்தோப்பில் வச்சிருக்கிற மாங்கன்றுகள், மாமரங்களுடைய வயசு இப்போ எவ்வளோ இருக்குங்க?
3: இது வந்து 86 வச்ச மரங்களும் இருக்குது சார். 2015 ரீபிளான்ட் பண்ணிட்டேன் சார், ஏன்னா ஈல்டு குறையுது வயசாக, அதனால் பாதி இப்படியே பாதி அப்படி வச்சுருக்கோம் சார்.
4: வயசான மரங்கள் அல்லது ஈல்டு குறையிற

0: விட்டிடுவீங்களா?
1: ஆமா சார்.
0: வெட்டிட்டு
1: புதுசா
0: வச்சிருவீங்க?
1: வச்சிருவோம் சார்.
0: ரைட்டு. வெட்டின மரத்தை என்ன பண்ணுவீங்க?
1: அது கட்டைக்கு தான் சார் நம்ம வந்து.
0: அது வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதா? பழகெல்லாம்
1: இல்ல. இது வந்து ஒட்டு ரக மரம்ன்றதுனால ஹைட்டாவோ பழகாவோ யூஸ் ஆகாது சார்.
0: மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல நீங்க என்ன கவனிப்பீங்க? அந்த மாந்தோப்புக்குள்ள நீங்க செய்யற உழவியல் பணிகள், மற்ற பணிகள் என்னென்ன?
1: மா அறுவடை முடிஞ்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஏர் ஓட்டுறோம் சார்.
0: எப்போ அறுவடை முடியும்?
1: மே ஜூனில் முடிஞ்சிருது.
0: அதுக்கப்புறம் ஏர் ஓட்டுவீங்க?
1: ஆமாம்.
0: டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டுவீங்க?
1: டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டிட்டு கவாத்து பண்ணுவோம் சார்.
0: எப்படி கவாத்து பண்ணுவீங்க? பழைய வாதுக்களை எடுத்து விட்டுறதா?
1: பழைய கலைகள் கீழே ரொம்ப தாழ்வாக இருக்கிற கலைங்க. இப்போ அதுலேயே வந்து மரத்தை பார்க்கும்போது சரி சார் இந்த கலை காய்க்கும் இது காய்க்காது அடுத்த விஷயன்றது தெரியும். வீக்னஸாக இருக்கும் கலைங்க. அந்த மாதிரி காஞ்சி போன கலைங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மரத்துக்கு ஒரு ஒரு ரீஃப்ரெஷிங் கொடுற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி அதை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முறை ஏறு ஓட்டுரும் சார். தழலாக இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: அதுங்களை ரோல் பண்ணுறேன் மக்க வைக்கிறதுக்காக.
0: திருப்பி இன்னொரு முறை ஒரு ஏர் ஓட்டுறது?
1: ஏர் ஓட்டிட்டு
0: ஆக முதல்ல ஒரு ஏர் ஓட்டுறீங்க, அப்புறம் வந்து பழைய வாதுக்கள் பழைய கிளைகள் எல்லாத்தையும் வெட்டுறீங்க, மறுபடியும் ஒரு ஏர் ஓட்டுறீங்க?
1: ஆமாம் சார். அது அப்போ தான் வந்து அந்த இலைங்களாம் மக்கி சுத்தமாக இருக்கும் தோட்டம். அதுக்கு அடுத்தது வந்து உரம் வைப்போம் சார். ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை காலம் வரும்போது உரம்.
0: என்ன உரம் வைப்பீங்க?
1: நாங்கள் வந்து சூப்பர் பாஸ்பேட், யூரியா, பொட்டாஷ். ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக 3-5 கிலோ வரைக்கும் வைப்போம் சார்.
0: அந்த ஏர் ஓட்டின பிறகு வைப்பீங்களா?
1: ஆமாம் ஆமாம், ஏர் ஓட்டின பிறகு. ஏன்னா அப்போ தான் அந்த புல்லுலாம் இருக்காது, உரம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது சார். ஃபுல்லாக வந்து நம்ம மரமே எடுத்துக்கோ. அதுக்காக
0: இயற்கை ஏறு சாணி குப்பெல்லாம் போட மாட்டீங்க?
1: ஒரு வருஷம் இது வைப்போம், ஒரு வருஷம் அது வைப்போம் சார்.
0: மாற்றி
1: ஆல்டர்னேட்டில் ஒரு மரத்துக்கு வந்து 100 கிலோ வரைக்கும் கம்போஸ்ட் வரும் இப்போ.
0: 100 கிலோ?
1: ஆமாம் சார். 50-100 கிலோ கிடைக்கும் சார். நான் மாடு நம்மளும் வச்சுருக்கேன், ஒரு 10 மாடு. அதில் இருக்கிற உரம் பக்கத்து ஊருங்களில் கொஞ்சம் வாங்கிக்கணும்.
0: வாங்கிப்பீங்க? ஒரு வருஷம் இயற்கை உரம், ஒரு வருஷம் வந்து ரசாயனம். இதை தவிர வேறு என்ன செய்வீங்க?
1: அடுத்தது வந்து ஜனவரி மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பூச்சி மருந்து பாதுகாப்பு பண்ணோம் சார். பூ வர்றதுக்கு ஆனால் முயற்சிகளை நம்ம எடுக்கணும். மரம் முயற்சி பண்ணுதா இல்லையோ நம்ம எடுத்துடணும் முதல்ல.
0: அதுக்கு என்ன செய்யணும்?
1: ப்ரோஃபினோஃபாஸ் சல்ஃபரு 5% யூரியா சார். இந்த மூணுத்தையும் நம்ம தைக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா செடி வந்து தயாராகிடும் சார். பூ வர்றதுக்கு
0: பூக்க தயாராகிடும்.
1: நம்ம பொங்கலுக்கு அப்புறமா 2வது கொட்டை அடிப்போம் சார். அப்போ அரும்பு வந்துடும்.
0: இதே மாதிரி?
1: ஆமாம்.
0: மாம் பிஞ்சு இருக்குங்களா?
1: ஆமாம் சார்.
0: சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கும்போது மாவுடுமில்ல?
1: ஆமாம் சார், மாவடு.
0: மாவடு
1: அதை வந்து நாங்கள் அதிகமாகிற மரத்தில் நாங்களே கட் பண்ணிவிடுவோம்.
0: சரி.
1: கீழே உரத்தையும் பொறுக்கி மாவடுக்கு அனுப்புவோம் சார்.
0: ஓஹோ.
1: அது வந்து நம்ம கட் பண்ணுற பிஞ்சு 100-200 ரூபா வரைக்கும் போவோம் சார். கீழே விடற பிஞ்சு 50 ரூபா போவோம் சார்.
0: அந்த மாதிரி உதிராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம டானிக் அடிக்கணுமா?
1: ஆமாம் சார், ப்ரோனோஃபிக்ஸ்னு ஒரு டானிக்கு. நம்ம கெமிக்கல் அடிக்கும் போது அந்த 3வது கோட்டை அடிக்கும் போது சேர்த்துருவோம் சார் அதை. ஏன்னா அப்போ வந்து மிளகு சைஸில் பிஞ்சு வந்துடும், பட்டாணி சைஸில் வந்துடும். அந்த ப்ரோனோஃபிக்ஸ் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பிஞ்சு உதிர்ந்து ஓரளவுக்கு தடுக்கும் சார். கம்ப்ளீட்டாக மொத்தமாக தடுக்க முடியாது. ஏன்னா மரம் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் தானாண்ட வச்சுக்கோம், மற்றதெல்லாம் உதிர்த்துடும்.
0: இதையும் தாண்டி மா வந்து பூ பூக்காமல் போச்சுன்னா?
1: இது மாவே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிராப் தான் சார். ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்கும். இந்த மாதிரி நம்ம முதலேருந்து ஆரம்பத்துலேருந்து கவாத்து பண்ணுறது, உரம் வைக்கிறது, நல்லா பராமரித்து ஏர் ஓட்டுறது, இவெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு பாதி காய்க்கும் சார். இப்போ இந்த வருஷம் காய்ச்ச களை அடுத்த வருஷம் காய்க்காது, அதை விட்டால் கூட பக்கத்து களை காய்க்கும். நம்ம முயற்சி பண்ணால் காய்க்க வைக்கலாம் சார்.
0: காய்க்க வைக்கலாம்
1: வைக்கலாம். பாதி பேர் வந்து சுகர் பேஷண்ட்டு சார்.
0: இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்களா?
1: வாங்க மாட்டேன்றாங்க சார், பழனி வாங்க மாட்டேன்றாங்க.
0: என்ன கொடுமையாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஆமாம் சார், உண்மையிலே அதான் சார் ரீசனு. நிறைய பேர் மாம்பழத்தை விரும்பி வாங்க மாட்டேன்றாங்க சார்.
0: அப்படி பார்த்தா வாழைப்பழமும் வாங்கக்கூடாது, பல்லாப்பழமும் வாங்கக்கூடாது, அப்படி தானே?
1: அப்படி தான் சார். ஆனால் மாங்காய் வந்து ஒரு முத்திரை குத்திட்டாங்க சார், சுகர் அதிகம். அதுக்கப்புறமா வந்து இந்த கல் வச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு இம்ப்ரெஷன் அது மேலே வந்துட்டு.
0: ஃபால்ஸ் பரம்பரை.
1: ஆமாம். அது நாங்களாம் வந்து இயற்கையாக மரத்தில் ஊழற பழத்தை தான் சார் விற்கிறோம். ஆனால் எங்கள் பழத்துக்கெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்குது சார். இப்போ சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னா பழம் வரும்போது அவங்க வந்து எடுத்து போயிடுறாங்க.
0: ஒரு மாமரத்துக்கு என்னங்க அதிகபட்ச வயசு?
1: ஒரு 40-45 வருஷம் சார்
0: வச்சுக்கலாம்.
1: அதுக்கு மேலே வச்சுருந்தா அதனுடைய காய் சைஸ் குறைஞ்சி போகுது சார், கலரு தானாக டல்லாகி போகுது, கலர் வர மாட்டேங்குது,
0: ஈல்டும் குறைஞ்சிரும்.
1: ஈல்டும் குறைஞ்சி போகுது சார்.
0: 40-45 வருஷம்தான்?
1: ஆமாம்.
0: ஒரு மாமரத்துக்கும் இன்னொரு மாமரத்துக்கும் என்ன இடைவெளி?
1: சாதாரணமாக வைக்கணும்னா 25-30 அடி வைக்கலாம் சார். அடர் நடுவுனா 15 அடி வைக்கலாம். ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு லைன் எடுத்துடணும்.
0: எடுத்துடணும் அதில்
1: எடுத்துடணும் அடர் நடுவு.
0: வாழையில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க?
1: ஆமாம் சார். இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒன்று
0: இடிச்சுக்கிடும்.
1: நம்ம வந்து காத்தோட்டம்
0: இருக்காது, காய்க்காது சரியா?
1: காத்தோட்டம் இருக்காது, வெயில் சரியா, சன்லைட் உட்படாது சார். இப்போ நாங்கள் வந்து கவாத்து பண்ணும்போது சார் உச்சில் இருக்கிற களையே கட் பண்ணிட்டோம். உள்ளே வந்து சன்லைட் வந்தால் தான் வந்து செடியினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அது அடுத்த வருஷம் பூ எடுக்கிறதுக்கு

0: ஒரு மரம் ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளவு காய்கள் கொடுக்கும், அல்லது எவ்வளவு கிலோ காய்கள் கொடுக்கும்?
1: ஒரு மரம் 500-750 கிலோ வரைக்கும் கிடைக்கும் சார், பெங்களூரா ரோமானி வரைக்கும். மற்ற ரகம்லாம் வந்து 100-200 கிலோ தான் சார். ஆமாம், அது வந்து ரேட்டு விற்க தரும் சார்.
0: இது கிலோ ரேட் இருக்கும்.
1: பெங்களூரா 10 ரூபா கிலோ விற்குதுன்னா பங்கனப்பள்ளி 40 ரூபா விற்குது சார், ஜவ்வாரி 50 ரூபா விற்குது, இமாயத்து 150 ரூபா விற்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஈல்டு மரம் அவ்வளோதான் சார்
0: கிடைச்சிடும். உங்கள் மாந்தோப்பில் மாம்பழங்களாகட்டும் மாங்காய்களாகட்டும் எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
1: நாங்கள் வந்து இங்கே மணவாளர் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது சார், விழுறப்பாளையத்தை தினமும் மார்க்கெட்டுக்கு ஏற்றுமே நாங்களே சேல்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் தோட்டத்தாண்டியே வச்சு விற்றுருவோம் சார். நான்
0: உங்கள் தோட்டத்தில் விற்றுருவீங்களா?
1: ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம பக்கத்து ஊரெல்லாம் வந்து மாமரம் இல்லை, மண்ணூர் வளர்ப்புறோட இந்த பக்கத்து ஊருங்களில் அவங்களாம் வந்து ரெகுலராக என்னென்ன தினமும் காலையிலேயோ ஈவினிங்கோ எந்த டைமும் வந்து வாங்கிப்பாங்க சார். 10 கிலோ 20 கிலோன்ட்டு அப்படியே போயினே இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் கல் வைக்க மாட்டோம் சார் பழத்துக்கு, உலர பழம் கொடுப்போம்.
0: இயற்கையாக பழுக்கணும்,
1: முதிர்ச்சி அவனை காய்களை அறுத்து கொடுத்துருவோம் டைரெக்டாக.
0: அது பழுத்துருவோம்ல,
1: அது பழுத்துரும், அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க வந்து. அதனால் நம்மளுக்கு அந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்னா பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்படுறது பெங்களூராக தான் சார். மற்ற ரகலாம் நாங்கள் விற்றுருவோம் சார்.
0: இருந்தாலும் அப்படி சில்லற சில்லறையாக பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஒப்பேறி வராதுல்ல?
1: அப்படி பார்த்தோம்னா விற்கவே முடியாது சார்.
0: இல்லை, சில பேர் வந்து தோப்பாக அப்படியே விலை பேசி வியாபாரிகள்ட்ட விட்டுருவாங்க, அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க.
1: நாங்கள் பண்ண மாட்டோம் சார், ஏன்னா அவங்க கண்ட மருந்து அடிப்பான் சார் கெமிக்கலை.
0: இப்போ மருந்துலாம் அவங்களே அடிச்சுப்பாங்க.
1: ஆமாம், அதனால் மரம் வந்து
0: போடும். மற்றபடி உங்கள் மாந்தோப்பில் திருட்டு போகுமா?
1: எங்கள் ஏரியாவில் திருட்டு போவோம் சார், ஏன்னா எல்லோருக்கும் மாந்தோட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் யாருனா இருப்போம் போவோம், நான் வழியில் கேட்டேன்னா ஒரு மகா கொடுத்துருவோம்,
0: எடுத்துகிட்டு போ.
1: ஆமாம், ஏன்னா அவன் இறங்கி 60 மணி நம்மளே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாத இருக்கும்.
0: அறுவடைக்கெலாம் ஏதாவது மிஷின் இருக்குங்களையா?
1: மிஷின் இல்லை சார், நம்ம சிக்கன்ட்டு ஒரு.
0: ஆமாம்,
1: அது மேனுவலாக தான் பண்ணுறோம்.
0: மேனுவலாக தான் பண்ணுறாங்க. காய் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது
1: அடிபடும் சார்.
0: அடிபட்டு அந்த இடம் அழுகி தானே போகும்.
1: அழுகி தான் சார் போடும், அதுதான் அந்த சிக்கத்தை வச்சு இறக்குது. அப்படிலாம் ஏறு ஓட்டுருவோம் சார் டிராக்டரில்.
0: அதில் மண்ணில்
1: நல்ல பூஜை ஆச்சுன்னா மண்ணு அதில் வந்து பாதி விழும்போதே உள்ளே போயிடுமாங்க, அதில் அடிபடாது சார்.
0: ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்த்துட்றீங்க.
1: ஆமாம்,
0: உழவு ஓட்டிடுறீங்க,
1: நம்மளுக்கு
0: அறுவடைக்கும் உதவி
1: அடிக்கும் உதவிட்டு. ஹைட்டாகிற மரத்தெல்லாம் அப்படி தான் சார் பண்ணுவோம்.
0: உயரம் போக போக நமக்கு அறுக்கிறது கஷ்டமுங்களே?
1: இல்லை சார், அறுக்கிறது கஷ்டம் சார். அதனால தான் நாங்கள் வந்து மேலே காலையெல்லாம் விஷாந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு
0: முன்னிக்கலையை வெட்டி விட்டுறது.
1: அதாவது ஒரு தோப்பில் பாதி மரம் அஞ்சு வருஷம் வெட்டுவோம், ஏன்னா ஈல்டு பாதிக்கும் சார் வெட்டுற வருஷம்.
0: அதனால்
1: அதனால் பாதி மரம் வந்து அடுத்த வருஷம் வெட்டுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார்.
0: ஆண்டு அனுபவிச்சிட்டிங்க, இதில் மாலை இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு.
1: 82 டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் சார், 86 தோட்டம் வச்சேன். இப்போ 25 என் மரங்கள்லாம் செம்மரம் தேக்க மரம்லாம் வெட்டிட்டேன். 40 வருஷத்தில்
0: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது.
1: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது சார்.
0: இப்போ நீங்கள் பெரிய ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கிற பெரிய விவசாயி நீங்கள், உங்களுக்குலாம் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் உதவிகரமாக இருக்கா?
1: பழை சீசனில் பழையின்னு ஒன்று சார், ஃபுல் ஃப்ளைன்னு.
0: ஆமாம்,
1: அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருந்து நம்ம வேளாண்மை அறிவு நிலையத்தை வந்து பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஐடியாவில் ட்ராப் ஒன்று வச்சோம் சார், அந்த ஃப்ளை ட்ராப்பு. அது வச்ச பிறகு ஓரளவுக்கு 75% கண்ட்ரோல் வந்தது சார். இல்லைனா நாங்கள் வந்து அந்த பழத்தெல்லாம் எடுக்க முடியாது சார், அந்த ஈ வந்து முட்டை வச்சு புழுவாகிடும், அது ஒரு வாரத்துக்குள்ளே புழுவாகிடும். அதில் நிறைய பாதிக்கப்பட்டோம். வேளாண்மை அறிவு நிலையத்தில் வந்து இந்த சயின்டிஸ்ட்டுங்க பார்த்துட்டு இதை என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராப் வச்சு கண்ட்ரோல் பண்ணேன் சார். அதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த வேளாண்மை அறிவு நிலையம் தான் திருவூரில்.
0: ட்ராப்புங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியாது?
1: அதுக்கு முன்னாடி தெரியாது சார், நாங்கள் பூச்சி மருந்து அடிக்க முடியாது, பழம் வந்து
0: பழம் சாப்பிட்ற பழம்
1: சாப்பிட்ற மக்களுக்கு அது பாதிப்பை உருவாக்கும். அதில் ரொம்ப திண்டாடி இருந்தோம் சார். இந்த வேளாண் மருந்து நிலையம் வந்து அவங்க பார்த்துட்டு இந்த போர்வூர்லேருந்து தான் சார் எங்களுக்கு ட்ராப்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அந்த லூரு ட்ராப்லாம். அது கண்ட்ரோல் ஆனால் லட்சக்கணக்கில் அந்த ஈ வந்து ட்ராப்பில் உழுது சார். இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது சார், நாங்கள் எங்கள் ஏரியாவில் கண்ட்ரோல் இருக்குது.
0: உங்களுக்கு என்ன தண்ணி வசதிங்கய்யா?
1: தண்ணி வசதி வந்து ரொம்ப போர் தான் சார், ரொம்ப குறைவான தண்ணி வசதி தான். அதனால தான் ட்ரை லேண்டாக இருக்கிறதோ தான் நாங்கள் இந்த மாதிரி மரப்பயிருக்கு
0: போயிட்டீங்க.
1: மரப்பயிருக்கு போயிட்டோம் சார். நெல் பயிர் வைக்கிறதுனா அது ஏரி பாசனத்தில் மழை பெஞ்சால் ஒரு போகம் பயிர் வச்சுக்குவோம்.
0: வசதி ஒரு போகம் தான்.
1: ஆமாம் சார்,
0: இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 போகம் 3 போகம் சாகுது பண்ணுற விவசாயிகள் இருக்காங்க.
1: இருக்காங்க, இங்கே இந்த பக்கம் வந்து இந்த போர் வசதி தண்ணி வசதி இருக்குது சார், எங்கள் ஏரியாவில் இல்லை சார். நாங்கள் வந்து 500 அடி போனால் தான் சார் தண்ணி.
0: காந்தி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
1: 9797-87-66-66-45-16-16.
0: ஒரு 30-40 ஆண்டு காலமாக இந்த மாந்தோப்பு மாமர சாகுபடி பணி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் இருக்கும்.
1: கண்டிப்பாக இருக்குங்க சார், எங்கள் பையனும் வந்து இதிலே தான் சார் விட்டு நான்

0: சைட்ல விட்டேன்.
1: பாக்குறாரா?
0: பாக்குறாரு.
1: சந்தோஷமா இருக்கு.
2: என்ன பிள்ள, திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க மா சாகுபடி அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்கல்ல
3: செல்வி. நீ சொன்ன மாதிரியே இவர் மாம்பழங்களோட பேரை சொல்ல சொல்ல எனக்கும் அந்த மாம்பழங்களோட ருசி நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடே அப்பா, எத்தனை வகையான மாமரங்களை பயிர் செஞ்சிட்டு இருக்காரு.
2: மாம்பழங்கன்னா யாருக்குத்தான் பிடிக்காது? மாமரங்களை எப்படி பக்குவமா பராமரிச்சு அதிகப்படியான மாம்பழங்களை விளைவிக்கலாம்னு அருமையா எடுத்து சொல்லிட்டாரே.
3: ஆமா செல்வி, எங்க தோப்ப பராமரிக்க எனக்கும் கூடுதல் விவரங்கள்லாம் கிடைச்சிருச்சு. அத்தனையும் முக்கியமான தொழில்நுட்பங்களாகவும் இருந்துச்சுல்ல
2: வள்ளி. கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னா கூடுதலா எனக்கு மாம்பழங்க கொடுக்க போறேன்னு அர்த்தம், அப்படிதானே?
3: அவசியம் தரேன். மாம்பழத்தை பத்தி நீ பேசி பேசி எனக்கும் இப்ப மாம்பழத்தை ருசிக்க ஆசை வந்துருச்சு
2: வள்ளி. அதுக்கு நீ மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்.
3: ஏன் செல்வி, உங்க மச்சான் மீன்பிடி தொழில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாராமே.
2: உனக்கு யாரு சொன்னா?
3: நம்ம ஊர்ல நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா?
2: அது சரி.
3: அட, நீதான் அத பத்தி சொல்ல
2: வள்ளி. பிடிக்கிற மீன்களை ஏற்றுமதி செய்யலாம்னு இருக்கோம்.
3: நல்ல விஷயம்தான். எங்க ஏற்றுமதி செஞ்சீங்க
2: புள்ள? ஏற்றுமதி செய்யலாம்னு இருக்கோம்னு தானே சொன்னேன். பொருளை ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொன்னா இப்பதான் செஞ்சுகிட்டு வாரோம்.
3: அது என்ன வழிமுறைகள்?
2: அதாவது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க சொல்றத கேளு, உனக்கே புரியும்.
4: மீன் பிடித்தல்ல உள்நாட்டு தேவைக்கு அதிகமாக பிடிக்கப்படும் மீன்கள் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தர கட்டுப்பாடு ஏன் அவசியம், அந்த விளக்கத்தை சொல்லுங்க சார்.
5: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து ஆழ்கடல்ல பிடிக்கும் போது அந்த மீன் வந்து சுத்தமா இருக்கும், தரமா இருக்கும். பல கைகளை கடந்து பல நிலைகளை கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அதை கிராஸ் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு தீங்கு பொருட்கள் வந்து அதை சென்றடைஞ்சு வந்துடும். அதே போல வளர்ப்பு மீன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சிறிய பரப்பளவுல இவ்வளவுதான் மீன் வளர்க்கணும், இறால் வளர்க்கணுங்கிற கட்டுப்பாடு இருக்குது. அதிகமான மீனை போட்டு அடைச்சு வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மீனுக்கு நோய்கள் உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப மீனை நோயிலிருந்து காப்பாத்துறக்காக மருந்துகளை கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மீனின உடல்ல தங்கும். அந்த மீனை சாப்பிடும் போது அவங்களை அறியாமல அந்த மருந்தையும் சாப்பிடுவாங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டிற்கு வரக்கூடிய மீன்கள் தரத்தையும் தாண்டி நமது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனிதனுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கக்கூடாது, மனிதன் பயன்படுத்தக்கூடிய மருந்து மீனோட நோய்க்காக உபயோகித்திருக்க கூடாது. அதன் அளவு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் நூத்திலயோ ஆயிரத்திலயோ இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லியன்ல ஒரு பங்கு இருந்தா கூட அந்த பொருட்களை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. அதுக்காக பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. மீன்களோட தரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மீன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்தோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி அந்த கம்பெனி இருக்குதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணுவாங்க.
4: சமீப காலமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் கடல் உணவுல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து இறால் ஏற்றுமதி தான். இந்த இறால் ஏற்றுமதியில தர குறைபாடுகளோ பாதுகாப்பு குறைபாடுகளோ எந்தெந்த நிலைகள்ல வருது, அதை எப்படி தவிர்க்கலாம்?
5: கெட்டு போன மீனை நம்ம வந்து திரும்ப பேக்கு கொண்டு வரவே முடியாது. ஒரு மீனை வந்து கெடுறத தடுக்கவே முடியாது. ஆனா அந்த கெட்டு போற வேகத்தை குறைக்கலாம். வெளியே உள்ள வெப்பநிலை பொறுத்துதான் அதோட நொதிகளோ அதோட கிருமிகளோ அந்த மீனை கெட்டு போ செய்யும். அப்ப உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா ஐஸ் போடணும். பனிக்கட்டியால அந்த மீனுக்கு முழுவதுமாக எல்லா மேற்பரப்புலையும் கூலிங் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு மீன் இருக்குது மேல ஐஸ் போட்டோம் அப்படின்னா கீழே ஐஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்யும், மேல உள்ள பொருள் தான் டெம்பரேச்சர் குறையும். அடிப்பகுதி டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அது தரம் குறைஞ்சிரும். அதனால எல்லா இடமும் யூனிஃபார்மா சமமா கூலிங் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஐஸ் போடணும். அடுத்து பாதுகாப்பு குவாலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதை கையாளுபவர்களும் கையாளும் பொருட்களும் மனிதனுக்கு நோய் உண்டாக்குற கிருமியிலிருந்து தூரமா இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இறால் ஆழ்கடல்ல பிடிக்கிறாங்க, குளத்துல பிடிக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடற்கரையில் உள்ள கடல் ஓரங்கள் உள்ள தண்ணியில கழுவுவாங்க. இந்த கடல் ஓரங்கள் உள்ள தண்ணிகளோட

0: தரம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருந்து அந்த கிருமி தொற்றுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மீன்ல ஏலம் போடுவாங்க. ஏலம் போடும்போது கீழே தான் போட்டிருப்பாங்க, அங்கதான் நம்ம செருப்பு போட்டு நடந்துட்டு போயிட்டு இருப்போம். அப்ப அதுக்குன்னு ஒரு டேபிள் மாலி வைத்து மீன் அப்படியே கொண்டு வந்து அப்படியே டாப்லயே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து அங்க கடத்தாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிளவுஸ் போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ற பாக்ஸ் எல்லாமே ஒரு மீனுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய பாக்ஸோ வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கழுவி காய வைத்து திரும்ப பயன்படுத்தணும். அதே பாக்ஸ் வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு மாத்தக்கூடாது. அதாவது மீன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபபொருட்கள் வந்து மீன்ல டச் ஆகக்கூடாது. இதை மனதில் வைத்து நம்மை பிடித்த இடத்திலிருந்து அறுவடை செய்த இடத்திலிருந்து அங்க போற வரைக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து மீனை வந்து பாதுகாக்கலாம்.
1: மீன்களின் தரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டிகிரி செல்சியஸ்ல தொடர் குளிரூட்டல முறையாக வைக்கணும் அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: குளிரூட்டுதல் அப்படின்னாலே நம்ம ஐஸ் கட்டி பயன்படுத்துறோம். மீனை கிட செய்வதுக்குனே நொதிகள் இருக்குது, சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றாங்க, லைசோசோம் பாடியிலே இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகம் அதிகமா இருக்கும். 0 டிகிரியில பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆனா -18 பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கும். -20, -40, -80 அப்படின்னு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குளிர்விக்கிறது ஆயுட்காலத்தை தான் கூட்டுமே தவிர தரம் கெட்டு போறது நிறுத்தாது, கட்டுப்படுத்த முடியாது. -18 வைத்தனா 18 மாதங்கள் வைத்துக் கொள்ளலாம், அப்படின்னா 1.5 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா -80 டிகிரிலையும் நம்ம பதப்படுத்தலாம், அதுக்கு இன்னும் ஆயுட்காலம் அதிகம்.
1: எந்த ஒரு உற்பத்தி பொருளை நாம வந்து அனுப்பணும்னாலும் பேக்கேஜ், லேபிள் இது இரண்டும் ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்துல. அந்த வகையில லேபிளிங்கும் பேக்கேஜும் இப்ப உள்ள காலகட்டத்துல எந்த மாதிரி தேவைப்படுது?
0: ஒரு மீனை நம்ம வந்து அழகாக வெட்டி கிளீன் பண்ணி எல்லாம் வைத்ததுக்கு அப்புறமும் அதுக்கு அழகான ஒரு கவர் கொடுக்கும் போது வந்து இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, மைண்டுக்கு பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதுல வந்து அந்த மீன்ல உள்ள சத்து பொருட்கள், அது எங்க தயாரிச்சல, ட்ரேசபிலிட்டி கோடு எல்லாத்தையும் வச்சு நம்ம கொடுக்கும் போது நல்லா இதா இருக்கும். இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து உறைபதன மீனுக்கு ஒரு வகையான பேக்கேஜிங் மெட்டீரியல் கொடுப்பாங்க, லோ டென்சிட்டி பாலியத்திலின் ரேப் கொடுப்பாங்க, ஃப்ரோசன் ப்ராடக்ட் அதாவது -18 உள்ளதுக்கு வந்து காட்டன் பாக்ஸ் கொடுப்பாங்க. காட்டன்னா வந்து கார்கேட்டட் பாக்ஸ், கார்கேட்டட் பாக்ஸ்னா பாக்ஸ்ல வந்து கார்கேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா மீன் வந்து ஒரு நீர் சம்பந்தமானதுனால ஃப்ரீஸ் பண்ணாம தண்ணி இருக்கனால தண்ணி என்ன செய்யாது அந்த அட்டைப்பெட்டியை கெடுத்துறாது, அப்ப அதுக்காக வேக்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் காட்டன் வந்துருச்சு, அதாவது என்னன்னா பேப்பர் தான். ஏன் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரோசன் ப்ராடக்ட்ல பேப்பர் வந்து எளிதில் வெப்பத்தை கடத்தாது. ஒரு பேப்பர் பாக்கெட்ல வைக்கும் போது என்ன ஆகுனா உள்ள ஃப்ரோசன் ஆனது நம்மளுடைய வெளியே கையில கொண்டு போனா கூட ஈஸியா மெல்ட் ஆகிறது, உருகிறாது. ஆனா இருந்தாலும் அந்த நீர் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெழுகு கோட்டிங் கொடுக்கலாம், இல்லைன்னா லாமினேஷன் கொடுப்பாங்க. தெர்மோகோல் பாக்ஸ்ல மீனை வந்து எல்டிபிலையோ ஹெச்டிபிலையோ பாக்கெட்ல போட்டு உள்ள வச்சிருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து ஜெல் ஐஸ் வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு வச்சு அனுப்புவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பேக்கேஜிங் கொடுத்து அனுப்புவாங்க.
1: தரம் குறைந்த மீன் உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எந்த மாதிரியான பின் விளைவுகளை நாம வந்து சந்திக்க வேண்டியிருக்குது?
0: இது அங்க போய் ரிஜெக்ட் ஆகுச்சுன்னா இது யார பாதிக்கும் அப்படின்னா முதலாவதாக நமது நாட்டின் பெயரை பாதிக்கப்படும். ஆனா ஒரு நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்து முதல் போட்டு வாங்கியிருப்பாங்க, திரும்பவே அந்த மீனவர்கள்ட்ட விவசாயிகிட்ட போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு அதனால உங்களாலதான் இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு அவங்களால வாங்க முடியாது. அதுவும் போகாம ரிப்பீட்டடா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல அவங்க மாட்டினாங்க அப்படின்னா வெப்சைட்ல என்ன பண்ணிருவாங்க அந்த நிறுவனத்துக்கு பேரை போட்டுருவாங்க. அவங்க கண்ட்ரில உள்ள வேற பையர் என்ன பண்ண மாட்டாங்க, அப்ரோச் பண்ண மாட்டாங்க, அவங்களோட மார்க்கெட் போகுது. அதனால நிறுவனங்கள் முடிந்த அளவுக்கு விவசாயிகளிடமோ மீனவர்களிடமோ ரொம்ப பாதுகாப்பாகவும் தரமாகவும் மீனை தாங்க அப்படி சேலஞ்சிங் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்.
2: வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க தெளிவான விவரங்களை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
3: ஆமா, மீன்களை ஏற்றுமதி செய்யறதுல இம்புட்டு விஷயம் இருக்கா? மீன்களோட தரத்தை எப்படி பாதுகாக்கணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படி எல்லா நடைமுறைகளையும் சரியா தெரிஞ்சுகிட்டு பிறகுதானே மீன்களை ஏற்றுமதி செய்ய முடியும்.
3: நீ சொல்றதும் சரிதான், தரமான மீன்களை ஏற்றுமதி செய்யறது முக்கியமாச்சே.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை, உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் மற்றும் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்வார், மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்

துறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேகா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலைமை குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேகா அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்டின் டெனோலியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனேஷ் காப் சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 101.8 நிலைத்த நேரம் 8:05. நினைத்தாலே இனிக்கும் உங்கள் ஊட்டியப்பம் 1.8. உங்களுக்கு பிடிச்ச நெஞ்சம் நிறைந்த பாடலை கேட்கும் நேரம் இது. உங்க ஊட்டியப்பம் 1.8 நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. நேரில் கால் பண்ணுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 80s மற்றும் 90s சாங்ஸ் வந்து கேட்கலாம். 9349420118 புது நேர்கள் 8300019118 இந்த எங்களுக்கு தொடர்புலாம் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு என்னோட 2966781 என்ற எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு மணி நேரம் 70s மற்றும் 80s வந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊட்டி எஃப்எம் 1.8 ஆர்ஜே ஜேபியோட நிகழ்ச்சியிலேயே முதல் நட்பு. வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம்
0: தானா? சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்களின் அழகான கலகலப்பான குரலை கேட்டு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் ஊட்டி பண்பலையில் கவிதை பூங்கிரிக்கும் ஒரு பாடலை கேட்க வந்திருக்கிறேன். ஊட்டி எம்டி ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன், சூப்பரா இருக்கீங்க.
1: நலமாக
0: இருக்கிறேன்.

0: சுடுங்கள டைம் 8:11 நீங்க கேட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் ரெட்ரோ ராகங்களாக. நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி நிகழ்ச்சியில இணைஞ்சு உங்களுக்கான பாடலை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நிகழ்ச்சியினையும் அடுத்த நட்போடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன்
0: சார். மகா நல்லமா இருக்கீங்களா?
1: எல்லாமே
0: சமகிட்டு

மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

சுடுகள டைம் 8:17. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 91.8. நினைத்தாலே இனிக்கும். நான் உங்கள் அன்பு நண்பன் அர்ஜே ஜேபி. இந்த உற்சாகமான இரவு வேளையில மனதை வருடும் பாடல்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நீங்க கேட்கணும் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணோம்னா என்னோட கால் பண்ணுங்க 9 3 4

0: 9 9 0 101 8 இது உள்ளூர் நேயர்களுக்காக. வெளியூர் நேயர்களுக்காக 9 3 4 2 9 0 101 8 புது நேர்கள் 8 3 0 0 1 9 101 8 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். கண்டிப்பாக அந்த பாட்டில் கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுவேன். அடுத்ததாக லேண்ட்லைன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 4 2 3 2 இணைப்பு என்னோட 2 9 6 6 7 8 1 இந்த எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய விருப்பமான பாடலை வழங்க ஊட்டி எஃப்எம்ல நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நிகழ்ச்சியில் நீ அடுத்த நாட்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடுக்கிறாங்க சார். ஜேபி சார் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கு சார். 4 மணிக்கு அந்த திருவரு நிகழ்ச்சி கலந்துங்க. அது என் பையன் வந்து அடுத்த வருஷம் இந்த அடுத்த வாரம் கலந்துடுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா ஸ்போர்ட்டிவா இருங்க. கண்டிப்பா வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க.
1: என் பசங்க ஒருத்தர் லோகேஸ்வரன் சபரீஷன் சார்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அவங்கள கலந்துக்கிறது சார்.
0: கண்டிப்பா போன் பண்ணி கொடுங்க, பேசட்டும், நிறைய அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரட்டும். சரிங்களா?
1: கேக்குறீங்க.
0: பாட்டு ஸ்டேட்யூன். இது உங்க ஊட்டி 1.8 எல்லாமே சமகிட்டு.

லட்சுமிகாந்துடைய சிலைய ஜானகியினுடைய குரல்ல உயிரே உனக்காக திரைப்படுத்து வந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இந்த காற்றலையில ரொம்ப பிரீஸான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணார் நம்ம லிசனர்ஸ். அந்த வரிசையில் நீங்களும் வந்து உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஊட்டி 91.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: கில்லாம அள்ளித்தர நிகழ்ச்சியை வந்து நம்ம ஊட்டியம் வழங்கிட்டு இருக்கு. நம்ம நேயர்களுக்காக எல்லாம்

0: வந்து லிசனர் சாய்ஸாக போயிட்டுருக்கு. அந்த வருஷத்தில் நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியிலையும் நம்ம லிசனர்ஸ் வந்து அவங்களுடைய சாய்ஸ் ஒன்று பாட்டை கேட்டுட்ருக்காங்க. நிகழ்ச்சியினையும் அடுத்து நட்பிட்டு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க ஜிசி சார்.
0: சூப்பரா இருக்கிறோம். எவ்வளவு உற்சாகமா பேசுறீங்க. 8 மணி கூட இல்லையா?
1: அதுதான் நிகழ்ச்சியில அப்படியே இணைப்பு கிடைச்சோன்னு அவ்வளவு சந்தோஷம். அந்த ஒரு இதமான ஒரு பொழுதாக இந்த சனிக்கிழமை பொழுது இருக்கனால குதூகலம் எக்ஸ்ட்ராவே இருக்கு.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். நாளைக்கு வேற லீவு இல்லீங்களா?
1: எக்ஸாக்ட்லி சார்.
0: சோ என்ஜாய்.
1: ஜாலியான ஒரு டேவாவா தான் போயிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இந்த இரவு நேரத்துக்கு நடந்தார் போல ஜானி இந்த திரைப்படத்தின் பெயர். ஜென்சி அம்மா உங்களுக்கு சூப்பரான வாய்ஸ்ல என் வானிலே ஒரே வெண்ணிலா. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். அந்த பாடல் கொடுக்குறீங்களா?
0: கண்டிப்பாக. நேரில் கேட்ட அந்த பாடல் இதோ ஊட்டி FM 91.8. நேரில் நீங்களும் வந்து இந்த மாதிரி பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம். ஊட்டி FM நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இணைந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த பாடலை. ஸ்டேடியூன் இது உங்க ஊட்டி FM 91.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: ஜானி திரைப்பத்திற்காக ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவுடைய இசையில ஒலிக்க கேட்டோம். கங்கம்மேனுடைய பாடல் வரிகளோட சுடல டைம் 8:34 ஆயிடுச்சு. டைம் போறதே தெரியல. நம்ம நேருடைய பாடல்களுடைய செலக்ஷன்லாம் அப்படி இருக்கு. நம்ம ஊட்டிய பந்தி ஒன்று போர் இல்லாம அப்படியே வந்து லாங் டிரைவிங்க்கு செம்மையான சாங்கா கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து இந்த கூல் நைட்டுக்கு இன்னும் செம்மையான சாங்கா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த வரிசையில இன்னும் ஒரு அழகான சாங்க கேட்கறதுக்காக நம்ம நேர் நேரது நிகழ்ச்சியில் பேசலாம். வணக்கம்.
1: இது நள்ளிரவு, இனிய முன்னிரவு வணக்கங்கள் கூறுகிறேன். அதாவது உங்க பெயர் வந்து அண்டேவா படத்துல எம்ஜிஆருக்கு அந்த பெயர் தான் இருக்கும், ஜேபிங்கிற பெயர் தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு சுட்டு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: முன்னிரவு, நடிரவு, பின்னிரவு எல்லா வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் தெரிவிக்கிறேன். ஆர்ஜே ஜேபி, சொல்லுங்க. ஊட்டி FM 101.1 என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். நல்லம் நல்ல மரியாவல். அதாவது எனக்கு வந்து எல்டிசில வந்த விஸ்வரூபம் படத்துல வந்து ராஜாஜி ராஜனுக்கு ராணி காதலடி நீங்க கேட்ட அந்த வரிசையில இந்த பாடலும் வந்து உத்தாரமா போர்த்துக்குவோம்.
0: கண்டிப்பாக நிகழ்ச்சி நினைமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடல் நம்ம ஊட்டி FM 101.8 காற்றடையில்.
2: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். 8:40 நினைத்தாலே இனிக்கும் உங்க ஊட்டி FM 91.8. நினைவில் நின்ற பாடலை ஒலிக்க செய்யும் நேரம் இது. உங்க ஊட்டி FM 91.8 நேர்களும் கேட்கும் நேரம் இது. இங்க ஊட்டி FM 91.8 நீங்க கேட்க நான் கொடுக்க நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு நண்பன் RJJP. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் இருந்து இன்னொரு அழகான பாடலை கேட்க நிகழ்ச்சி நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார். உற்சாகமான இரவு வணக்கம் கூறிய நிகழ்ச்சி என்பது பழனிவட்டம் தாசரிப்பட்டி பொன்ராஜுங்க சார்.
0: பொன்ராஜ் வணக்கம், இரவு வணக்கம், நல்லமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து குடகுமலை காட்டில் வரும் பாட்டு கேட்குதான் சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி 101.8 ஸ்டேட் யூனிட். உங்க ஊட்டி 101.8 இங்க எல்லாமே சமகிட்டு.

மனோ மற்றும் சித்ராவுடைய மெல்டிங் வாய்ஸ்ல ராஜாவுடைய இசையில கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து கங்கம்மனுடைய பாடல் வரிகளை கேட்டோம். இந்த இனிமையான இரவு பொழுதுல நினைத்தாலே இனிக்கும். உங்க ஊட்டி FM 101.8 8:46 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நினைத்தாலே இனிக்கும். நான் உங்கள் அன்பு நண்பன் RJ JP.

நேரில் நான் சொன்னது மாதிரி புது நேர்கள் பிரத்யேகமான எண்ணான 8300019108 அந்த எண்ணை பிடிச்சேனா கண்டிப்பாக அதில் என்ன பிடிச்சி பேசலாம். நம்ம ஊட்டி பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உள்ளூர் நேர்கள் வந்து 9344909018 அப்படிங்கிற எண்ணை பிடிச்சிங்கனா கண்டிப்பாக லைனை பிடிச்சிடலாம். வெளியூர் நேர்கள் 9342909108 இந்த எண்களை பிடிக்கணும். காமனா வந்து லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு என்னோட 2966678 உங்கள் திறமைக்கே ஒரு சோதனை. லைனை பிடிச்சி பாட்டை கேட்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 9 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க.

பர்டிகுலர்னா பாதப்பட வேணாம். நீங்கள் அடுத்து வந்து காலையில் இன்னும் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்காக இருக்குது, அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம ஊட்டி ஆஃப் தி வண்டர் புல்லட்டில் உங்களுடைய விருப்பமான பாடலை ஒழிக்க செய்யலாம். நேரு அனைவருக்காகவும் ஆர்ஜே ஜேபியோடு சேர்ந்து நிகழ்ச்சி நேம் அடுத்த நட்புட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஊட்டி எஃப்எம். நேர் வந்து லைனில் இருக்கிறாரு, இருந்தாலும் பேசுவதற்கு என்ன தடங்கலை என்று தெரியல. இருந்தாலும் ஒரு அழகான பாடலுக்கு போடலாம் அவருக்காக. ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருங்கள் இந்த இனிமையான இரவு பொழுதில் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில இருந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நிறைவான ஒரு பாடலை கொடுப்பதற்கு நான் வந்து நிறைவா ரெடியா இருக்கிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வரும் நிறைவான் நேட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நாமக்கல் மாவட்டம் ஜேடார் பாளையத்துல இருந்து ஜோதிமணி சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நிறைவான பாடலா வந்திருக்கீங்க. என்ன பாடல் வேணும்?
2: இந்த கீதாஞ்சலியிலிருந்து துள்ளி எழுந்தது பாட்டு, அருமையான பாடலுங்க சார். இரவு நேரத்துல
1: கண்டிப்பாக நீங்கள் கேட்டது பாடல் ஊட்டி 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலாக.

0: நேர்கள் திரைக்கணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒழிக்கும் பாடல் எங்கேயோ கேட்டுக்குரல் திரைப்படத்திற்காக ஜென்சி பாடிய பாடல்.
1: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 73%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 70%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை பிற்பகல் 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி FM ரெயின்போ மற்றும் விவித் பாரதி ஆகிய அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை உரிமைக்குரல், நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கு திரைகாணம், 8:30 சக்தி உலா ஆனந்த மருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் இடம்பெறும், அமைப்பு எஸ் நவரத்தினா, 8:45 திரைகாணம், 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா, டாக்டர் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் சரண்யா அவர்களின் வீண இசை, எல் சுதர்ஷன் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கலா சன்ஸ்கிருதி விகாஸ் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு பெண் ஒன்று கண்டேன் நாடகம், எழுதியவர் பாம்பே கண்ணன், நடித்துள்ளவர்கள் பி ஸ்ரீலேகா, எம் ஜி முருகேசன், எல் சிவலிங்கம், என் சுமதி ஸ்ரீ, எம் தாமோதரன், சி ஆனந்த், வி சசிகுமார் ஆகியோர், அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் கோசாக்குளம் CEOA மெட்ரிகுலேஷன் 10ம மேல்நிலைப் பள்ளி மாணவர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 5:30 கிராமிய தென்றல், மதுரை மாவட்டம் கீரைத்துறை வி மாரிமுத்து மற்றும் குழுவினர் வழங்கும் நவராத்திரி குறித்த மேடை நாடக பாடல்கள், 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். மீண்டும் கேட்போம். இயற்கை விவசாயத்தில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் இயற்கை விவசாயி என் தனஞ்செழியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள் இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம், 10 மணிக்கு ரவி வாசரியா அகில் பாரதிய சங்கீத் சபா, ஜக்தேஷ் ஹூக்கர் அவர்களின் தப்லா இசை. இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். FM ரெயின்போவில் 7 மணிக்கு நவசக்தி நாயகியர் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி, வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் சங்கீதா பழனி. தொடர்ந்து

0: closed since yesterday due to security reasons. And that is the end of this news bulletin.
1: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.